நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சலூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே தற்பொழுது காலநிலை 23 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1 சதத்தால் குறைவடையிருக்கின்றது. இரண்டாவது மனத்தியாளத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியினூடாக, அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று சொல்லும் பொழுது அள்ளித்தந்த வானம் போர்ட் நிகழ்ச்சியினூடாகத்தான் நாங்கள் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றும் ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்து, வழக்கமாகவே நாங்கள் ஒரு நாட்டின் வளத்தையோ இல்லாவிட்டால் ஒரு பொருள் எந்த நாட்டிற்கு ஃபேமஸாக இருக்கின்றது, எந்த நாடு அதிக அளவில் அதை உற்பத்தி செய்கிறது, எனவே ஒரு பொருளின் உற்பத்தி இல்லாவிட்டால் ஒரு நாட்டின் வளத்தை குறித்த ஒரு கேள்வியை தான் நாங்களும் எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான சரியான நாடு எது என்று நீங்களும் கண்டுபிடித்து இணைந்து சொல்லலாம். எனவே அந்த கேள்வி என்ன பார்த்தால், உலகில் இயற்கை வைரங்களை, அதாவது ரா டைமண்ட்ஸை எடையின் அடிப்படையில் அதிக அளவில் வெட்டி எடுக்கும் நாடு எது? உலகில் இயற்கை வைரங்களை எடையின் அடிப்படையில், கேரட்ஸ் அடிப்படையில் அதிக அளவில் வெட்டி எடுக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. எனவே நீங்களும் பதில் தெரிந்தால் அழைத்து செல்ல 416-554-4040. உலகில் இயற்கை வைரங்களை எடையின் அடிப்படையில் அதிக அளவில் வெட்டி எடுக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. எனவே அழைத்து செல்லுங்கள். 416-554-4040.

0: நீங்கள் இணைந்திருப்பது இஸ்ட் எஃப்எம் 102.7. நம்ம உரிவி நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. அதற்கு முதல் அந்த கேள்வியை முன்னொரு முறை பார்த்துலாம். உலகில் இயற்கை வைரங்களை எடையின் அடிப்படையில், கேரட்ஸ் அடிப்படையில் அதிக அளவில் வெட்டி எடுக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. இணைந்திருக்கும் நேர்களை இணைத்து பார்க்கலாம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார்.
0: குமார், எப்படி இருக்கிறீங்க? இணைந்திருக்கும் அடுத்த நேரம் உணர்த்திக் கொள்ள போகிறோம் என்ன பதிலோடு வந்திருக்கிறார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஸ்காப்ரோ ஷான், எப்படி இருக்கிறீங்க? நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-554-4040. இன்றைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உலகில் இயற்கை வைரங்கள் அதாவது ரா டயமண்ட்ஸை எடையின் அடிப்படையில், கேரட்டின் அடிப்படையில் அதிக அளவில் வெட்டி எடுக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. இணைந்து சொல்ல 416-554-4040 இணைந்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் வசந்தி கேட்கிறேன்.
0: வசந்தி, எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். வசந்தி, சொல்லுங்க, எந்த நாடு நினைக்கிறீங்க நீங்க?
3: இணைந்திருக்கும்
0: அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நசார், எப்படி இருக்கீங்க? நசார்,
4: நல்லா இருக்கிறோம். ஊபரோடே வாழ்க்கை போகுது.
0: ஊபரோட நல்ல வாழ்க்கை போகுதுன்னு சொல்றீங்க. சரி, எந்த
4: நன்றி.
0: சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லி நசார் சொல்லிருக்கீங்க. சரி, பார்க்கலாம் நசார். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்க போகிறோம் இந்த நாடு என்று சொல்லி. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: ஓ, நல்லா இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சுகம் தானே?
0: நாங்க எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறோம். எஸ் கே சிங்கம், சொல்லுங்க, எந்த நாடு நினைக்கிறீங்க நீங்க?
5: நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கும்.
0: சவுத் ஆப்பிரிக்கா என்றுதான் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி எஸ் கே சிங்கம். இணைந்து கொண்டமைக்கு. இணைந்திருக்கும் அடுத்த நேர் என்ன பதிலோடு வந்திருக்கிறார் என்று பார்க்கலாம். வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி தேவகுமார், சொல்லுங்க, எந்த நாடு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஓட்டும் ரஷ்யாக்குன்னு சொல்லி இருக்கீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி தேவகுமார், இணைந்து கொண்டமைக்கு.
6: நன்றி.
0: இன்னொரு நேரிடமும் கேட்டு பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பாஷா, எப்படி இருக்கீங்க? பாஷா, நல்ல சுகமா இருக்கிறோம். சரி சொல்லுங்க பாஷா, வைரத்தை பத்தி நீங்க என்ன
7: நினைக்கிறீங்க?
0: சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லி இருக்கீங்க. சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு பாஷா.
7: நன்றி.
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-554-4040 வாயிலாக. உலகில் இயற்கை வைரங்களை எடையின் அடிப்படையில் அதிக அளவில் வெட்டி எடுக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: 8:16 எஸ்டெஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியில் அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியூடாக நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவா.
0: சிவா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்சோமா இருக்கிறேன்.
0: சரி சிவா, சொல்லுங்க, எந்த நாடு நீங்க நினைக்கிறீங்க?
1: சரியான பதில் நேர்கள் யாராலும் சொல்லி இருக்கிறார்களா?
0: அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க சரியான பதில கொஞ்ச நேரத்துல தான் சொல்லுவோம்.
1: சரியான பதில் சவுத்
0: ஆப்பிரிக்கா. சரியான பதில் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க இப்படி சுத்தி வளைச்சு எப்படியாவது இந்த வாயில இருந்து பதில் எடுப்பமனு பாக்குறீங்கன்னு. சரி, நாங்க எப்பவுமே அலர்ட்டா இருப்போம் சிவா. சரி சரி, நன்றி சிவா சொல்லிருக்கீங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லி. சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. 8:17 நீங்களும் இணைந்து சொல்ல 4164 4040 இன்றைய கேள்வி: உலகிலேயே அதிக அளவில் இயற்கை வைரங்களை வெட்டியெடுக்கும் கரட் அடிப்படையில் வெட்டியெடுக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-788-24-26.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
9: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
10: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு

0: 8:24 மீஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிமையின் நிகழ்ச்சி ஒழித்து கொண்டிருக்கிறது. அளித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கும் நேர்களையும் அணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பிரவீனா ஆஷாவில இருந்து பேசுறேன்.
0: பிரவீனா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் பிரவீனா. சரி சொல்லுங்க பிரவீனா, எந்த நாடுன்னு நினைக்கிறீங்க?
2: நினைக்கிறேன்.
0: ரஷ்யா தான் சொல்லி ஸ்காப்ரோ குமார் சொல்லி இருக்கீங்க. நன்றி ஸ்காப்ரோ குமார், பார்க்கலாம் உங்களோட பதில் சரியானு சொல்லி. நன்றி நன்றி. 8:25 நாங்களும் பதில் சொல்லும் நேரமும் வந்திருக்கு. அதற்கு முதல் அந்த கேள்வி என்னென்று நிறுத்தம் பார்த்துவிட்டு நேர்கள் சொன்ன பதில் எல்லாம் சரியானு பார்க்கலாம். உலகில் இயற்கை வைரங்கள் அதாவது ரா டயமண்ட்ஸ் எடையின் அடிப்படையில் அதிக அளவில் வெட்டியெடுக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி. அதில் குறிப்பாக நேர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, இலங்கை போன்ற பதில்களோடு இணைந்திருந்தார்கள். சரியான பதில் ரஷ்யா என்பதுதான். உலக அளவில் எடையின் அடிப்படையில் அதிக அளவு இயற்கையான ரஃப் டயமண்ட்ஸ் கரடுமுரடான வைரங்களை உற்பத்தி செய்யும் நாடு ரஷ்யா தான். ரஷ்யாவின் சைபீரியா மற்றும் யாகுடியா பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக ரஷ்யாவின் முன்னணி வைர சுரங்க நிறுவனமான அல்ரோசா உலக ரா டயமண்ட்ஸ் இயற்கை டயமண்ட் உற்பத்தியில் சுமார் 31% பங்கை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிம்பலி ப்ராசஸ் தரவின்படி 2025 ரஷ்யா சுமார் 31.5 மில்லியன் கேரட்ஸ் டயமண்ட்ஸ் உற்பத்தி செய்திருக்கின்றது. இதன் மூலம் எடையின் அடிப்படையில் உலகின் முன்னணி இயற்கை வைர உற்பத்தியாளராக ரஷ்யா தொடர்ந்து இருக்கின்றது. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக பாட்ஸ்வானா, அங்கோலா போன்ற நாடுகளும் உலகின் முக்கிய வைர உற்பத்தியாளர்களாக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய கேள்விக்கான சரியான பதில் ரஷ்யா என்பதாகும். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ, கிபெக், வேங்கூவர் ஆகிய பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல்களில் பிரதமர் மாக்கானி தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. கிபெக்கில் வெற்றிடமாக இருந்த நாடாளுமன்ற தொகுதி நீண்டகாலமாக பழமைவாத கட்சியின் வசம் இருந்ததுடன் டொரண்டோ மற்றும் வேங்கூவரின் தொகுதிகளில் ஏற்கனவே லிபரல் கட்சியிடமே இருந்தவையாகும். டொரண்டோ நகர மத்தியின் நெரிசல் மிகுந்த வீதிகளில் சைக்கிள் பாதைகளை அகற்றி வாகன போக்குவரத்துக்கு மேலதிக இடத்தினை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை ஒன்டாரியோ அரசு ஆரம்பித்துள்ளது. இந்த சைக்கிள் பாதைகள் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக உள்ளதென முதல்வர் டக் போர்ட் தெரிவித்து வந்ததுடன் அவற்றினை அகற்றும் மாகாண அரசின் தீர்மானம் அரசியலமைப்புக்கு விரோதமானது இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை அடுத்து இந்நடவடிக்கைகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு நீதி கோரி போராடி வரும் தாய்மார்கள் ஒவ்வொருவராக உயிரிழக்கும் போது எதிர்கால நீதிக்கான சாட்சியங்களும் ஒவ்வொன்றாக அழிந்து போவதை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் மீள் நிகழாமை ஆகியன உறுதிப்படுத்தப்படும் வரையில் தமது போராட்டங்கள் தொடரும் என அது தெரிவித்துள்ளது. இந்தியாவின் அடுத்த பிரதமராக சிறந்த தெரிவு யார் என்ற கருத்து கணிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மூன்றாம் இடத்தில் உள்ளமை கவனம் பெற்ற நிலையில் அவர் டிரம்புக்கு பதிலாக அமெரிக்க அதிபராக கூட ஆகலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏளனம் செய்துள்ளார். ஆனால் யதார்த்தத்தில் தவேக அரசு தமிழ்நாட்டில் கூட 5 ஆண்டுகளுக்கு நீடிக்காது எனவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திருமதி சுயேதா நந்தகுமார் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும் காங்கேசன் துறையை வதிப்பிடமாகவும் தற்போது கனடா ஓஷாவாவில் வசித்து வந்தவருமான சுயேதா நந்தகுமார் குஞ்சு அவர்கள் 31/3/2026 திங்கட்கிழமை அன்று சிவவதமடைந்தார். அன்னார் காலம் சென்ற ஜெயரட்னம் ஜேம் மாஸ்டர் சாரதா தேவி தம்பதிகளின் புதல்வியும், காலம் சென்ற சோதிலிங்கம் பரிபூரணம் தம்பதிகளின் மருமகளும், நந்தகுமாரின் அன்பு மனைவியும், பிரகாஷ் கரிஷ் ஆகியோரின் அன்பு தாயாரும், தேனுஷா பிருந்தா அவர்களின் அன்பு மாமியாரும், சக்தி விதான் வீரன் கைலன் ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும், காலம் சென்ற அனபாலன் பாலா மற்றும் ஜெயந்தன் சசிலா ஆகியோரின் அன்பு சகோதரியும், ஊர்மிளா நவரத்னராஜா மஞ்சுளா சியாமளா ஆகியோரின் அன்புமை துணியும், செந்தில்குமார் நர்த்தனகுமார் ஊர்மிளா ஆகியோரின் அண்ணியும், சண்முகராஜன் சந்திரசேகன் யாழினி சுகந்தி ஆகியோரின் உடன்பிரவா சகோதரியும் ஆவார். அன்னாரின் பூத உடல் 2/9/2026 புதன்கிழமை மாலை 5 மணி முதல் 9 மணி வரையும், 3/9/2026 காலை 7:30 முதல் 9:30 வரையும் ஏஜஸ் கிரிமேட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் 384 ஃபின்லி அவென்யூ ஏஜெக்ஸில் பார்வைக்கு வைக்கப்பட்டு காலை 9:30 முதல் 11 மணிக்கு இடையில் கிரிகள் நடைபெற்று அதன் பின்னர் அதே இடத்தில் தகன கிரிகள் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு நந்தன் கணவர் 6479742591, பிரகாஷ் மகன் 4168899904, ஹரிஸ் மகன் 9059224154, ஜெயந்தன் சகோதரர் 4168037952, நர்த்தனார் மைத்துனர் 6477842469. அந்த தொலைபேசி இலக்கங்கள் மீண்டும் நந்தன் கணவர் 6477042591, பிரகாஷ் மகன் 4168899904, ஹரிஷ் மகன் 9059224154, ஜெயந்தன் சகோதரர் 4168037952, நர்த்தனார் மைத்துனர் 6477842469. அது திருமதி சுயேதா நந்தகுமார் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: நேரம் 8:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7.

0: நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. seyontax.ca.
5: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

8:49 மேஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ அட்வைசரி விடுக்கப்பட்டிருக்கிறது என்வாயர்மெண்ட் கனடாவால். ஃபாக் அட்வைசரியாக ஆன்டாரியோ பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம், அதாவது ஃபாக் காரணமாக பார்வை திறன் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக குறையக்கூடும், ஜீரோ விசிபிலிட்டி இருக்கும் என்று சுற்றுச்சூழல் கனடா எச்சரித்திருக்கின்றது. இந்த பனிமூட்டம் நாளை காலை வேளையில் படிப்படியாக விலகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறும், குறைந்த பார்வை திறன் காரணமாக உங்கள் பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். என்வாயர்மெண்ட் கனடா எல்லோ அட்வைசரி ஃபாக் அட்வைசரி விடுத்திருக்கின்றது. நாளை காலை இந்த பனிமூட்டம் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த அட்வைசரியில் வார்னிங்கில் வழங்கப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது காலநிலையை பார்த்தோம்னு சொன்னால் 22 டிகிரி செல்சியஸ் நிலை 29 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 19 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் 2-4 மில்லிமீட்டர் மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் எதிர் கூறப்பட்டிருக்கின்றது. நாளை புதன்கிழமை காலை வேளையில் 20 டிகிரி செல்சியஸ் உண்மையிலே 23 ஆகவும், நாளை காலை பொழுதிலும் 2-4 மில்லிமீட்டர் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர் கூறப்பட்டிருக்கின்றன. நாளை மதிய பொழுதும் 25 டிகிரி செல்சியஸ், 35 உணரப்பட போகின்றது. நாளை மதிய பொழுதுகளில் 5 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் எதிர் கூறப்பட்டிருக்கின்றன. நாளை மாலை வழியில் 22 டிகிரி செல்சியஸ், 27 உணரப்பட போகின்றது. மாலை வழியில் 10-15 மில்லிமீட்டர் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள். இரவு பொழுதுகளில் நாளை வழியில் நாளை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நாளை இரவு பொழுதுகளிலும் மழைக்குரிய சாத்தியக்கூறு. முழு நாளுமே ஒரு மழையுடன் கூடிய, அதுவும் குறிப்பாக இடியுடன் கூடிய மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. நாளைய தினம் காலநிலை இவ்வாறு இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 முதல் 1 சதத்தால் குறைவடைய இருக்கின்றது. 8:52 இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த, நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி, நாளை தினமும் 7:00 to 9:00 வரை நம்ம உரிவு நிகழ்ச்சியை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் மின்னி பாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போகணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkirana Ahmed Thamseen 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: The station with the
5: best
4: music.
6: It's East FM.
7: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Kumudayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
4: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirippor mattum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479-8669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: Easy, tune பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா, மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. kairalitaste.com.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
2: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 3 2 2 9 8 9. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் எஃப்எம்.
1: என்ன
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario licensed builder with Tario on warranty. Lakme Home Sing 416-788-2426.
7: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே
2: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில்ஸ் பெயின் டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார் அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
6: அது சரி
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள் $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599 Subhra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nai Petrukolvadil Siramangale Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nai Udanukkudan Email Udaga Update Seyyapadum Subhra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-908 56564169085656
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார் விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777
10: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7

0: ஜஸ்ட் ஆசம். நோ டென்ஷன் பேபே.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஈஸ்ட் எஃப்எம் ஒலிபரப்பு எப்பொழுதும் உங்கள் திறமைக்கும் ஆர்வத்துக்கும் முக்கியத்துவம் தருகின்றது. எங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்பும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-824-1212 அல்லது இமெயிலில் eastfm102.7@gmail.com க்கு உங்கள் தன் விவரக் கோவையை அனுப்பி வையுங்கள்.

உள்ளம் கொண்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, எங்களது செயல்களில் நன்மைகள் உண்டாக என்றும் பிரார்த்தனை செய்வது நன்றுதானே. இன்னொரு பாடல்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும்.

உற்சாகமான பாடல்கள், உற்சாகமான சிந்தனை, உண்மையான உழைப்பு, எல்லோரையும் நேசிக்கிற அன்பு, இந்த உலகத்தில் எல்லோரையும்

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து இஸ்லாமிய பாடல்கள்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். அஷ்ஹது

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

இஸ்டிஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். இஸ்டிஃபம் .ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் 102.7 காற்றலைகளின் ஊடாக இஸ்டெஃப்எம் வானொலிகளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2026 ஆம் ஆண்டு புதன்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் இஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். கடுமையான மழை பொழிவோடு கூடியதாக இன்றைய வானிலை காணப்படுகிறது. 22 பாகை செல்சியஸ் 27 உணரப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியும் கடுமையான இடி முழக்கம் மற்றும் புயலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். ஆனால் நாள் முழுவதும் தொடர்ச்சியான மழை பொழிவு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வியாழக்கிழமை 26 பாகை செல்சியஸ் 34 உணரப்படும். வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உணர்லியாக இருக்கும். சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 உணர்லியாகவும் ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸ் 25 உணர்லியாகவும் இருக்கும். திங்கட்கிழமை 23 பாகை செல்சியஸ் 27 உணர்லியாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளரின் சர்ச்சைக்குரிய சமூக ஊடக பதிவு கனடா அமெரிக்க உறவுகளில் புதிய பதற்றங்களை தோற்றுவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்செட் கனடிய பயிற்சி வீரர்களை கேலி செய்வது போன்ற ஒரு ஒளிப்படத்தை சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். கனடிய ராணுவத்தை குறை மதிப்பீடு செய்து இழிவுபடுத்துவதற்கான முயற்சியாக விமர்சகர்கள் இந்த பதிவை கருதும் நிலையில் இது இணையத்தில் பரவலான எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இந்த பதிவு பீட் ஹெக்செட் வகிக்கும் பதவிக்கும் கண்ணியத்திற்கும் குறைவானது என கனடாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்கேட்டி கண்டித்துள்ளார். கனடிய பிரதமர் மாக்கானியும் இந்த பதிவினை கண்டித்திருக்கிறார். இந்த இணையவழி துன்புறுத்தல் கேலி முயற்சியினை கனடாவின் ஆமி கிரேட் லீக் வன்மையாக கண்டித்தது. ஆனாலும் இந்த சர்ச்சைக்குரிய சமூக ஊடக பதிவிற்கு பென்டகன் ஆதரவை தெரிவித்திருக்கிறது. இந்த பதிவும் அதற்கு பென்டகன் அளித்துள்ள தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையிலான பதிலும் மிக மோசமானது என பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் எபி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து இந்த பதிவு மேலும் பதற்றங்களை தோற்றுவித்துள்ளது. அதிகரித்து வரும் ஆபத்துகள் நிறைந்த உலகில் ஒற்றுமையினும் கனப்பொருளின் கீழ் கனடா அமெரிக்கா உட்பட 20 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மூத்த ராணுவ வீரர்கள் இந்த வாரம் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் ஒன்று கூடுகிறார்கள். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கவுள்ள இந்தோ பசிபிக் ராணுவ தலைவர்களின் மாநாட்டில் சுமூகமான போக்கிற்கு சவாலாக இந்த பதிவு மாறும் அபாயம் தோன்றியுள்ளதாக அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இணைவழி தாக்குதல்களை கைவிட்டு வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மேலும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளுமாறு அமெரிக்க அதிகாரிகளுக்கு கனடிய பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இருதரப்பிற்கும் இடையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் சமூக ஊடகங்களில் கிண்டல் செய்வதையும் வீண்வம்பழப்பதையும் நிறுத்த வேண்டும் என பிரதமர் மாக்கானி கடும் துணியில் எச்சரித்தார். நேற்றைய தினம் தலைநகர் ஒட்டாவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது பிரதமர் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். டொனால்டு டிரம்ப் நிர்வாக அதிகாரிகளின் அண்மைய நகர்வுகள் ஆக்கப்பூர்வமானதாக இல்லை என மாக்கானி சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா தனது நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படுத்தினால் மட்டுமே இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பல வாரங்களாக நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு கடந்த மாத இறுதியில் கனடாவும் அமெரிக்காவும் கடைசி நேர வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதில் தோல்வியடைந்திருந்தன. இதன் விளைவாக கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் மீது அமெரிக்கா 50% சுங்கவரிகளை விதிக்கும் என டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார். டிரம்பின் புதிய நடவடிக்கைகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இதற்கு பதிலாக செப்டம்பர் 8 முதல் சுமார் 28 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது கனடா பதில் வரி விதிகளை நடைமுறைப்படுத்தும் என மாக்கானி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்வெஸ்ட் இன் கனடா இயக்குநர்கள் குழுவின் புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்வெஸ்ட் இன் கனடாவின் தலைவராக டொமினிக் பாட்டன் நியமிக்கப்பட்டதாக பிரதமர் மாக்கானி திங்கட்கிழமை தெரிவித்தார். சீனாவிற்கான முன்னாள் கனடிய தூதுவரும் கனடிய பெருநிறுவன உலகின் அறியப்பட்டவருமான இவர் இன்வெஸ்ட் இன் கனடா இயக்குநர் குழுவிற்கு தலைமை தாங்குவார். 2016 பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் அரசாங்கத்தின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவராக டொமினிக் பாட்டன் நியமிக்கப்பட்டிருந்தார். வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டு ஒரு முக்கிய உச்சிமாநாடு நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக திகைப்பணிக்கான பொறுப்பை கொண்ட மத்திய முகமையின் தலைமைத்துவத்தை பிரதமர் மாற்றியமை குறிப்பிடத்தக்கது. டொமினிக் பாட்டன் பகுதிநீர் அடிப்படையில் 3 காலத்திற்கு தலைவராக செயல்படுவார். பதவி விலகும் தலைவர் கால் தபாக்ஸ் இந்த மாற்றத்திற்கு ஆதரவளிப்பதற்காக இக்குழு குழுவில் தொடர்ந்து நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வீட்டுச் சந்தை நீண்டகால மந்த நிலைக்கு பின் தற்போது படிப்படியாக மீட்சிப்பாதை நோக்கி நகர ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. RBC எக்கனாமிக்ஸ் தனது புதிய ஆய்வறிக்கையில் இதனை தெரிவித்தது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வீடுகளின் மறுவிற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. வீடுகளின் இருப்பு சமநிலை எட்டியுள்ளதோடு விலைகளும் நிலையான நிலைக்கு திரும்பும் அறிகுறிகள் தென்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஒட்டுமொத்த வீடுகள் மறுவிற்பனை 3.6% சரிவடைந்து சராசரி விலை குறியீடு 2.3% சரிவடைந்தும் இருக்கும் என கணிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டில் வீட்டு சந்தை மீட்சி தெளிவாக தெரியும் என RBC தெரிவித்தது. அடுத்த ஆண்டில் வீடு விற்பனை 6.7% அதிகரிக்கும் என்றும் வீடுகளின் மதிப்பு 0.8% உயரும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேத்தி வெக்னால் பதவி விலகினார். சஸ்கிச்சுவன் மாகாணத்தின் யூகோன் மெல்வில் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரானவர் அதிகாரப்பூர்வமாக பதவி விலகும் தகவலை நேற்று வெளியிட்டார். 2015 முதல் இந்த தொகுதியினை அவர் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்றார். இதன் மூலம் இந்த ஆண்டில் பதவி விலகிய 10வது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நிலையை அவர் அடைந்துள்ளார். ஆகஸ்ட் மாத இறுதியில் தான் பதவி விலகப் போவதாக கேத்தி வெக்னால் கடந்த ஜூன் மாதத்தில் அறிவித்திருந்தார். தான் முதலில் தனது பதவிக்காலத்தை முடிக்க திட்டமிட்டிருந்ததாக கூறிய அவர், திடீரென்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிமைக்கான காரணத்தை தெளிவுபடுத்தவில்லை. கனடா முழுவதிலும் உள்ள பாடசாலை வாரியங்கள் கல்விச் சுற்றுலாக்களை ரத்து செய்தும் மாற்றியமைத்தும் வருகின்றன. உலகளாவிய ரீதியில் தொடரும் நிச்சயமற்ற தன்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாடளாவிய ரீதியில் இந்த கல்வியாண்டுக்கான பாடசாலை சுற்றுலா திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அல்லது மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கனடா முழுவதிலும் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எட்மன்டன், வன்குவர், கல்கரி, வினிபெக், சஸ்கிச்சுவான் உட்பட்ட பாடசாலை வாரியங்கள் இந்த கல்வியாண்டுக்கான கல்விச் சுற்றுலாக்களை ரத்து செய்து மாற்றியமைத்தும் வருகின்றன. அமெரிக்கா, தாய்லாந்து, பிரான்ஸ், ஐக்கிய ராஜ்யம், கோஸ்டரிக்கா, போர்ச்சுகல் போன்ற நாடுகளுக்கான கல்விச் சுற்றுலாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆனாலும் டொரண்டோ பொது பாடசாலை வாரியம் அவர்களின் பயண ஏற்பாடுகள் குறித்து இதுவும் இதுவரை அறிவிக்கவில்லை. அவை எதனையும் ரத்து செய்யவில்லை என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:16
1: கேட்கும் இசை
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 416-446-4080
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-9552
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: திசையெல்லாம் கேட்கும் இசை. East FM 102.7.

இலங்கை செய்திகள். முன்னாள் அரச பிரதிநிதிச்சபையின் பணிப்பாளரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷாலையின் உடல்நிலை தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவருடைய தற்போதைய உடல்நிலை மற்றும் மேலதிக சிகிச்சை தேவை என்பது குறித்து மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் இவர் மீதான வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 15 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளின் இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று முதல் நாளை வரை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டுள்ளார். அமைச்சின் அறிவிப்புக்கமைய இந்த பயணத்தின் போது அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் அமீரமயமாக்கல் துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அப்துல் மனாத் அல் அவார் ஆகியோரையும் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். துபாயில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பியோன் யோர் ட்ரீம்ஸ் என்ற இலங்கையின் சுற்றுலா மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை எடுத்துக்காட்டும் விளம்பர நிகழ்ச்சியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் தானி பின் அகமது அல் ஜைதியுடன் இணைந்து அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தின் இரண்டாவது கட்ட வளர்ச்சிப் பணிகளில் பல்வேறு முறைகேடுகளும் குறைபாடுகளும் காணப்படுவதாக துறைமுகத்தின் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் சுட்டிக்காட்டியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற துறைமுக பொறியியலாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் 2020-22 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு 2025 ஜனவரி 3 நிறைவடைவிருந்த போதிலும் மேலும் 1.5 ஆண்டுகள் கடந்ததாலும் இதனை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார். திட்ட முகாமைத்துவ பிரிவும் ஆலோசனைக் குழுவும் தனித்தனியாக செயல்பட வேண்டும் என்ற போதிலும் ஒரே தரப்பினர் இரு பிரிவுகளாக செயற்பட்டதால் பக்கச்சார்பற்ற தன்மை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை தொடர்பில் பாரிய சந்தேகங்கள் எழுந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். இதேவேளை இவ்வளவு பெரிய திட்டத்திற்கு இதுவரை நிலையான பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை எனவும் அமைச்சரவை அனுமதியின்றி 3 திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். மேலும் சில கொடுப்பனவுகள் ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் துறைமுக அதிகார சபையின் அனுமதியின்றி கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் துறைமுக அமைச்சர்கள் உடனடி கவனம் செலுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மாநகர முன்னாள் முதல்வர் எராஜ் ரவீந்திர பெர்னாண்டோ கொழும்பு பம்பரப்படி பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றில் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின்படி குறித்த தொடர்மாடி குடியிருப்புக்குள் அவர் உடலமாக மீட்கப்பட்டார். இந்த மரணம் உயிர் மாய்ப்பாக இருக்கக்கூடும் என காவல்துறை சந்தேகிப்பதோடு அவருடைய மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காவல்துறை விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னரே மேலதிக தகவல்கள் தெரியவரும் என கூறப்பட்டுள்ளது. செப்டம்பர் 12 அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ள மக்கள் பேரணிக்கு பெருமளவிலான மக்கள் திரள்வார்கள் என்று அரசாங்கம் கருதினால் அதற்கு முன்பாக தன்னை சிறையில் அடைக்கக்கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஏற்பாடு செய்து வரும் பேரணிகளுக்கு கிடைத்து வரும் அரசியல் ஆதரவிற்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் செப்டம்பர் 5 முதல் நாடளாவிய ரீதியில் பேரணிகளை நடத்த அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் அந்த கட்சி அண்மையில் குற்றம் சாட்டியது. இதேவேளை இதுகுறித்து கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்சே அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் குரல்களை ஒடுக்க முயற்சிப்பதாகவும் தமது பலவீனங்களை மறைப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறது. இதேவேளை உயிர்த்து ஞாறு தாக்குதல் தொடர்பிலான முக்கியமான தீர்ப்புகள் செப்டம்பர் 12 வெளியிடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தீர்ப்புகள் வெளியாகும் நிலையில் அதனை குழப்புவதற்காகவே பொதுஜன பெருமன இவ்வாறான பேரணிகளை ஏற்பாடு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:27.

0: இஸ்டெஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:32 நிமிடம்.
1: வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள், 647-608-8447.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.

0: அனைத்துலக செய்திகள். நேபாளத்தில் வெள்ளம் காரணமாக சுரங்கப்பாதைகளில் சிக்குண்டவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி 119 பேர் மீட்கப்பட்டதாக படைத்தரப்பு தெரிவித்தது. எவ்வாறாயினும் இன்னும் பல நீர்மின் நிலையங்களில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை அடைவதற்கு கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றும் பணிகளில் படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாக சீன மற்றும் இந்திய நேபாளத்தைச் சேர்ந்த வல்லுநர்கள் தெரிவித்தனர். இந்த பணிகளின் போது நீர்மின்சார நிலையங்களில் உயிர் பிழைத்தவர்கள் இருக்கலாம் என்றும் அவர்களை மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த அழிவுகரமான வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியதோடு 4000 பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு ஈரான் மறக்க முடியாத பாடங்களை கற்பிக்கும் என ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். தமது சமூக வலைதளத்தில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு கடுமையான மற்றும் விரிவான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் உயர்மட்ட ராணுவ கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக பஹ்ரீனில் உள்ள ஷேக் இசா வான்வழி தளத்தின் மீது ஈரானிய ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியது. அமெரிக்க படைகள் தங்கியுள்ள தளங்கள் மற்றும் ரேடார் கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. ஜோர்டான் வான்வழிக்குள் நுழைந்த 13 ஏவுகணைகளில் 10 ஏவுகணைகள் ஜோர்டான் நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து அழிக்கப்பட்டன. மீதமான 3 ஏவுகணைகள் மீண்டு வெடித்த போதிலும் அவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் ஜோர்டானில் உள்ள கேம் டிடின் அமெரிக்க முகாம் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணைக்கரையில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜோர்டானில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலாகவே ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அணுக முடியாத நிலை குறித்து சர்வதேச அணுசக்தி அமைப்பு தமது கவலையினை வெளிப்படுத்தியது. இதுகுறித்து அவசர நடவடிக்கைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட அமைப்பின் காலாண்டு அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி பொருட்கள் மற்றும் அவற்றை சரிபார்க்கும் வசதிகள் குறித்த விவரங்கள் கிடைக்கப்பெறாமை பெரும் கவலைக்குரிய விடயமாக மாறியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு குறிப்பிட்டது. கடந்த ஆண்டில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்குள்ளான இஸ்பஹான் ஆலினி அணுக முடியாதமை குறித்து இந்த அறிக்கையில் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சிக்கல்களுக்கு நீண்டகால சரிபார்க்கக்கூடிய ராஜதந்திர ஒப்பந்தம் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என சர்வதேச அணுசக்தி முகமையின் இயக்குநர் ரஃபேல் கிரேசி வலியுறுத்தினார். இதேவேளை ராணுவ தாக்குதல்களுக்குள்ளான மையங்களை ஆய்வு செய்வதற்கு தனித்துவமான நெறிமுறைகள் வகுக்கப்படும் வரை அவற்றை சோதனையிட அனுமதிக்க முடியாது என ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி தெரிவித்தார். காசா முனையில் நிலவும் கடுமையான பொது சுகாதார நெருக்கடியானது குளிர்காலம் மற்றும் குளிர்கால மழையின் போது மேலும் மோசமடையலாம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்தது. நேற்று வெளியிடப்பட்ட தகவல்களின்படி காசாவின் நீரின் தரம் கணிசமாக மோசமடைந்திருப்பதாகவும் வயிற்றுப்போக்கு கடுமையாக அதிகரித்திருப்பதாகவும் சுகாதார அமைப்பு தெரிவித்தது. குறைந்தபட்ச அளவிலான தண்ணீரை கூட வழங்க தவறியுள்ள சூழ்நிலையில் நீரின் தரம் மற்றும் நீர் மாசுபடுதல் ஆகியவை பெரும் பிரச்சனைகளாக தொடர்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குளிர்கால மழையால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு கழிவுநீரை மக்கள் தூங்கும் சமைக்கும் இடங்களில் கொண்டு சேர்த்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 6700 நீர் மாதிரிகள் சோதிக்கப்பட்டதில் நுண்ணுயிர்களால் ஏற்படும் மாசுகள் கிட்டத்தட்ட 3 மடங்காக அதிகரித்துள்ளமை தெரியவந்துள்ளது. ஜனவரியில் 6% குறைவாக இருந்த மாசுபடுதல் ஆகஸ்ட் மாதத்தில் 18% அதிகமாக உயர்ந்தது. மார்ச் மாதத்திற்கு பின்பு கடுமையான வயிற்றுப்போக்கு பாதிப்புகள் இருமடங்காக அதிகரித்தன. இருந்த போதிலும் ஒரு பெரும் சுகாதார பேரழிவை தடுத்து நிறுத்த இன்னமும் காலம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள உலக சுகாதார அமைப்பு அதிகாரி ஒருவர் மனிதாபிமான உதவிகள் எந்தவித தடையுமின்றி உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:43.

0: 7:49 ஈஸ்ட் எஃப்எம் மூடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக T20 தொடரில் விளையாட உள்ள இந்திய அணியின் பெயர் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய அணி தலைவராக ஸ்ரேஷ் ஐயரும் துணைத் தலைவராக திலக் வர்மாவும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். ஸ்ரேஷ் ஐயர் தலைவர், திலக் வர்மா துணைத் தலைவர், அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சி, சஞ்சு சாம்சன் விக்கெட் காப்பாளர், இஷான் கிஷன் விக்கெட் காப்பாளர், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னோய், அஷ்ரீப் சிங் ஆகியோர் இடம்பெறுகிறார்கள். நிதிஷ்குமார் ரெட்டி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் உடல் தகுதியை பொறுத்து அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20-20 தொடர்களுக்கான 16 பேர் கொண்ட இலங்கை அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. 50 ஓவர்கள் மற்றும் 20-20 ஆகிய வடிவங்களில் இலங்கை அணி தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஷரித் அசலங்க துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஒருநாள் போட்டியில் குஷல் மெண்டிஸ், சரித் அசலங்க, பெத்தும் நிசங்க, கமல் மிஷார, கமிந்து மெண்டிஸ், ஜனித் லியனகே, பவன் ரடாயக, தசுன் ஷானக, வனிந்து ஹசரங்க, துனித் வெல்லாவக, தீக்ஷன, சச்சிந்து கொழும்புக்கே, துஷ்மந்த் சமீர, இஷான் மலிங்க, அஷித பெர்னாண்டோ, தில்ஷான் மதுசங்க ஆகியோர் இடம்பெறுகிறார்கள். இதேவழி 20-20 போட்டியில் குஷல் மெண்டிஸ் தலைவராகவும், சரித் அசலங்க உபத்தலைவராகவும் செயல்படும் அதே நிலையில் கமிந்த மெண்டிஸ், பத்தும் நிசங்க, கமல் மிஷார, லஹிர் உதார, ஜனித் லியனகே, தசுன் ஷெனாக, துனித் வெல்லாவ, வனிந்து ஹசரங்க, தீக்ஷன, தருந்து ரட்நாயக, துஷ்மந்த் சமீர, இஷான் மலிங்க, நுவான் துஷார, பினோ பெர்னாண்டோ ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள். இலங்கை அணி இங்கிலாந்தில் 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 20-20 போட்டிகளில் விளையாடுகின்றது. இதற்காக இலங்கை அணி எதிர்வரும் செப்டம்பர் 5 இங்கிலாந்துக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபெறும் துலீப் கிண்ண வரலாற்றில் அரைச்சதம் கடந்த மிக இளவயது வீரர் என்ற வரலாற்று சாதனையை இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷி படைத்துள்ளார். தனது 15 மற்றும் 157 நாளில் அவர் இந்த மைல்கல்லை எட்டினார். நடைபெற்று வரும் துலீப் கிண்ண தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சென்ட்ரல் ஜோனுக்கு எதிரான மோதலில் ஈஸ்ட் ஜோன் அணிக்காக விளையாடி வரும் வைபவ் சூரியவன்சி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 57 லக்ஷ்மண் சிங் வசம் இருந்த சாதனையை அவர் முறியடித்தார். 1969 லக்ஷ்மண் சிங் தனது 16 வயதில் 23 நாட்களில் அரைச்சதம் கடந்தது சாதனையாக பதிவாகியிருந்தது. தற்போது வைபவ் சூரியவன்சி இந்த சாதனையை தன்வசப்படுத்தினார். போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் ஈஸ்ட் ஜோன் அணியின் தலைவர் இஷான் கிஷன் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று பந்துவீச்சை தெரிவு செய்தார். அதன்படி களமிறங்கிய சென்ட்ரல் ஜோன் 80.1 ஓவர்களில் 266 ஓட்டங்களுக்குள் தனது சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து துடுப்பிடித்த ஆட்டத்தை ஆரம்பித்த ஈஸ்ட் ஜோன் அணிக்காக களமிறங்கிய வைபவ் சூரியவன்சி தனது வலிமையான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி 42 பந்துகளில் அரைச்சதத்தை கடந்தார். இதில் 3-4 ஓட்டங்களும் 5-6 ஓட்டங்களும் அடங்குகின்றன. இந்த நிலையில் சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட அவர் துரதிருஷ்டவசமாக சதம் அடிக்கும் வாய்ப்பை 8 ஓட்டங்களால் தவறவிட்டு ஆட்டமிழந்தார். இந்த போட்டியின் முதல் நாள் காலையில் வலது மணிக்கட்டில் ஏற்பட்ட காயம் காரணமாக தலைவர் இஷான் கிஷன் வெளியேற நேரிட்டது. இதனால் அந்த சமயத்தில் சுமாராக 1 மணி நேரத்திற்கு மேலாக இசோன் அணியின் தற்காலிக தலைவராக வைபவ் சூரியவன்சி செயல்பட்டிருந்தார். இந்தியாவின் புகழ்பெற்ற துடுப்பாட்ட வீரரான குமார் ஸ்ரீ துலீப் என்பவரின் நினைவாக 1961 இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினால் துலீப் கிண்ண தொடர் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திறமையான மற்றும் தேசிய அணிக்காக தகுதியுடன் விளையாடும் வீரர்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் அடைந்த தோல்விகளை அடுத்து நடைபெறவிடும் 3 மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நிர்வாகம் தனது அணியில் பாரிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. முதல் 2 போட்டிகளில் விளையாடிய முகமது ரிஸ்வான், இமாமுல் ஹக், சல்மான் அலி, ஆகா உலி உஸ்மான் மற்றும் குரம் ஷாஷ் ஆகிய 5 வீரர்களோடு தொடரில் கடம் காணாத அமீர் ஜமால் மற்றும் முகமது அவாயிஸ் ஜாஃபர் ஆகியோரையும் சேர்த்து மொத்தம் 7 வீரர்கள் அணியிலிருந்து நீக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு அழைக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு பதிலாக சாய் மயூப் மற்றும் அப்துல்லா ஃபசல் ஆகிய அனுபவ வீரர்களோடு அரஃபாத் மின்ஹாஸ், முகமது இம்ரான் ஜூனியர், ஷாயித் வெய்க், முகமது இம்ரான் மற்றும் ரசூல் ஆகிய 5 அறிமுக வீரர்கள் உட்பட 7 புதிய வீரர்கள் அணியில் இணைக்கப்பட்டுள்ளார்கள். வீரர்கள் மட்டுமின்றி பயிற்சியாளர் குழுவிலும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டன. தலைமை பயிற்சியாளர் சர்ஃப்ராஸ் அகமத் மற்றும் புதுவை பயிற்சியாளர் உமர் குல் ஆகியோர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளர் மைக் ஹசைன் மற்றும் ஆஸ்திரேலிய முன்னாள் வெகு பந்து வீச்சாளர் ஆஷ்லி நாஃபி ஆகியோர் இறுதி டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.

0: வந்தார்கள். ஹெடிங்லியில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸால் தோல்வியையும் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்டில் 194 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியையும் பாகிஸ்தான் சந்தித்தது. இந்த இரண்டு போட்டிகளிலும் 4 இன்னிங்ஸ்களிலும் பாகிஸ்தான் அணி 200 ஓட்டங்களை தாண்டவில்லை. இதேபடி இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது சிறையில் உள்ள முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் மகன்கள் பங்கேற்ற நேர்காணல் ஒளிபரப்பப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தொடரை கைவிடுவதாகவும் அச்சுறுத்தியதால் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்க 3rd மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி 9ஆம் தேதி பக்கிங்ஹாமில் உள்ள மைதானத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உலக டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இலங்கை அணி பின்தள்ளப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 7வது இடத்தில் இருந்த இலங்கை அணி தற்போது 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் இடம்பெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் இங்கிலாந்து அணி 6வது இடத்திற்கு முன்னேறியது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உலக டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி 1வது இடத்திலும் தென்னாப்பிரிக்க அணி 2வது இடத்திலும் நியூசிலாந்து அணி 3வது இடத்திலும் உள்ளன. பங்களாதேஷ் அணி 4வது இடத்திலும் இந்திய அணி 5வது இடத்திலும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:55 நிமிடம்.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

வாழ்க்கையில் புயல்கள் நிரந்தரம் அல்ல. எவ்வளவு கடினமான காலகட்டமாக இருந்தாலும் அது ஒரு காலகட்டம் மட்டும்தான், அது நிரந்தரமான நிலை அல்ல. கடல் அமைதி அடைவதற்கு முன் அலைகள் வேகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல வாழ்க்கை என்கின்ற இந்த கடலிலும் அது அமைதி அடைவதற்கு முன்பு அலைகள் வேகமாக இருக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு கட்டத்தில் மாற்றம் அடையும். இன்று நீங்கள் ஒரு கடினமான தருணத்தில் இருந்தால், ஒரு சவால் மிக்க சூழலில் வாழ்ந்தால், இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தையை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வலி நிரந்தரமானதல்ல. இந்த புயல்கள் கடந்து அமைதி திரும்பும். பொறுமையோடு இருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும். கடும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நாள் இன்றைய நாள். நாளை இந்த புயல் கடந்து போய்விடும். நாளை அமைதி திரும்பும். சூரியொளி பிரகாசமாக இருக்கும். இன்று மழைமூட்டத்தோடு இருக்கின்ற நாள். நாளை வானம் இதை மாற்றி அமைத்துக் கொள்ளும். அதுபோல வாழ்க்கையும் மாறும். மழை நாளுக்கான ஒரு பாடலோடு இந்த மழைக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். என் சுவாச காட்சி திரைப்படத்தில் இருந்து வருகிறது இந்த பாடல். கவிதையோடு வரும் அந்த மழைக்கு யாரும் குடை பிடித்து கதவடைக்காமல் மழையை ரசிப்போம். இன்றைய நாளை இனிதாக கொண்டாடுவோம்.

0: 8:07. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். இடிமலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நாள் ஒன்றில் இணைந்திருக்கிறோம். வெளியில் 20 பாகை செல்சியஸ் 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் இருக்கும். 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். சூரியனை காணக்கூடியதாக இருந்தாலும் பெரும்பாலும் முயல் கூட்டம் நிறைந்து மழையுடன் கூடிய நாளாக இன்று நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 26 பாகை செல்சியஸ் சூரியோடி அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 34 உணரப்படும். வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் பிரகாசமான சூரியோடி நிறைந்த நாளாக 31 உணர்நிலையோடு இருக்கும். சனிக்கிழமையும் அதேபோன்று இருக்கப் போகிறது. 23 பாகை செல்சியஸ் 26 உணர்நிலை. ஞாயிற்றுக்கிழமை பிரகாசமான சூரியோடியோடு இருக்கும். 22 பாகை செல்சியஸ் 26 உணர்நிலையாக இருக்கும். திங்கள் 23 பாகை செல்சியஸ் 27 உணர்நிலையாக இருக்கப் போகிறது. செவ்வாய் 22 பாகை செல்சியஸ் 25 உணர்நிலையாகவும் புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ் 33 உணர்நிலையாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி தாக்குதல்களை கைவிட்டு வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மேலும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளுமாறு அமெரிக்க அதிகாரிகளுக்கு கனேடிய பிரதமர் அழைப்பு விடுத்தார். இருதரப்பிற்கும் இடையில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் கனடாவை கிண்டல் செய்வதையும் வீண் பம்பிழப்பதையும் நிறுத்த வேண்டும் என பிரதமர் மாக்கானி கடும் துணியில் எச்சரித்துள்ளார். தலைநகர் ஒட்டாவாவில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். டொனால்டு டிரம்ப் நிர்வாக அதிகாரிகளின் அண்மைய நகர்வுகள் ஆக்கப்பூர்வமானதாக இல்லை என மாக்கானி சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா தனது நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தினால் மட்டுமே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடரும் என அவர் தெரிவித்தார். பல வாரங்களாக நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு கடந்த மாத இறுதியில் கனடாவும் அமெரிக்காவும் கடைசி நேர வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதில் தோல்வியடைந்தன. இதன் விளைவாக கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்கள் மீது அமெரிக்கா 50% சுங்கவரிகளை விதிக்கும் என டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அறிவித்து அதனை நடைமுறைப்படுத்தியது. இதற்கு பதிலாக எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் சுமார் 28 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது கனடா பதில் வரி விதிக்கும் என மாக்கானி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளரின் சர்ச்சைக்குரிய சமூக ஊடக பதிவு கனடா அமெரிக்க உறவுகளில் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள நிலையில் கனடிய பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் செயலாளர் பீட் ஹெக்சன் கனடிய பயிற்சி வீரர்களை கேலி செய்வது போன்ற ஒரு ஒளிப்படத்தை சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். கனடிய ராணுவத்தை குறை மதிப்பீடு செய்து இழிவுபடுத்தும் நோக்கில் இந்த படம் பகிரப்பட்டிருப்பதாக விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இணையத்தில் கடுமையான எதிர்ப்பினை இந்த படம் சந்தித்து வருகிறது. இந்த பதிவு பீட் ஹெக்சத் வகிக்கும் பதவிக்குரிய கண்ணியத்தை குறைவு மதிப்பிற்குட்படுத்தியிருப்பதாக கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கின்டி கண்டித்தார். கனேடிய பிரதமர் மாக்கானியும் இதனை பகிரங்கமாக கண்டித்துள்ளார். இந்த இணையவழி துன்புறுத்தல் கேலி முயற்சிகளை கனடாவின் ஆமி கெரிட் லீக் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய சமூக ஊடக பதிவிற்கு அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த பதிவும் அதற்கு பென்டகன் அளித்துள்ள ஆதரவும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் ஜெவிடேபி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த பதிவு மேலும் பதற்றங்களை தோற்றுவித்துள்ளது. அதிகரித்து வரும் ஆபத்துகள் நிறைந்த உலகில் ஒற்றுமையினம் கருப்பொருளின் கீழ் கனடா அமெரிக்கா உட்பட 20 அதிகமானவர்கள் ஒன்று சேர்ந்து ராணுவ மாநாடு ஒன்று நடத்தவுள்ள நிலையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டமை அதனை குழப்பும் நோக்கம் கொண்டதாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் அரச புலனாய்வுச் சபையின் பணிப்பாளரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் உடல்நிலை தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளருக்கு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவருடைய தற்போதைய உடல்நிலை மற்றும் மேலதிக சிகிச்சை தேவையா என்பது தொடர்பான மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தல் விடுத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 15 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க எதிரிக்கை ஈரான் மறக்க முடியாத பாடங்களை கற்பிக்கும் என ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு கடுமையான மற்றும் விரிவான பதில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஈரானின் உயர் ராணுவ கட்டளை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல் ஒன்றில் ஒரு குழந்தை உட்பட 4 உயிரிழந்துவிட்டதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக பஹ்ரீனில் உள்ள ஷேக் இசா வான்வழி தளத்தின் மீது ஈரானிய ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியது. அமெரிக்க படைகள் தங்கியுள்ள தளங்கள் மற்றும் ரேடார் கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. ஜோர்டான் வான்வழிக்குள் நுழைந்த 13 பால்ஸ்டிக் ஏவுகணைகளில் 10 ஏவுகணைகளை ஜோர்டான் நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்துள்ளன. மீதமுள்ள 3 ஏவுகணைகள் விழுந்து வெடித்த போதிலும் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜோர்டானில் உள்ள கேம்ப் டிட்டின் அமெரிக்க ராணுவ முகாம் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 12 நிமிடம்.

0: இசைஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:18.
1: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
6: வானலையில் தமிழ் வாசம். தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உலகின் தொன்மையான மொழி பேசுகின்ற ஒரு இனமாக நாம் இருக்கிறோம். அந்த தொன்மைக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது எங்களிடம் இருக்கக்கூடிய தொன்மையான நூல்கள். அதிலும் மிக மிக தொன்மையானது உலகத்தில் எல்லா விதமான ஆராய்ச்சியாளர்களாலும் அடையாளப்படுத்தப்பட்டது தொல்காப்பியம். அப்படியான தொல்காப்பியம் என்ற செழுமையான ஒரு நூலை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த மரபை நாம் பேணிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொல்காப்பியத்தின் முக்கியத்துவத்தை, அதன் தொன்மையினை, அதன் இருப்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக கனடாவிலே கனடா தொல்காப்பிய மன்றம் என்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தனது 2வது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 19 மற்றும் 20 தேதிகளில் மாக்கம் நகரில் நடத்த இருக்கிறது. இந்த தொல்காப்பிய மன்றத்தின் முக்கியமான நோக்கம் என்ன? இந்த ஆராய்ச்சி மாநாடு எதை நோக்கியதாக இருக்கிறது? அது குறித்து உரையாடுவதற்காக இந்த தொல்காப்பிய மன்றத்தின் செயற்பாட்டை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய தொல்காப்பிய மன்றத்தின் தலைவர் முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்களும், இந்த ஆராய்ச்சி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் இல சுந்தரம் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் அன்பர்களே. இந்த தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு எமக்கு இந்த தருணத்தில் மிகவும் முக்கியமானது. முக்கிய சிறப்பாக எமது அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு தொல்காப்பியத்தை, எமது மொழியினுடைய தொன்மையை, நீளத்தை, ஆழத்தை எடுத்து சொல்லுவதற்கு வாய்ப்பாக இந்த தொல்காப்பிய மாநாடு அமையும். இது பற்றிய மேலதிக விவரங்களை இதன் நெறியாளர் பேராசிரியர் இளசுந்தரம் அவர்கள் உங்களுக்கு விளக்குவார்.
0: நன்றி அம்மா. நன்றி. வணக்கம் பேராசிரியர் இளசுந்தரம் அவர்களே.
2: வணக்கம் ரமணாய்யா.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள முதலில் நாங்கள் தொல்காப்பியம் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தந்தாலும், உங்கள் பார்வையில் அல்லது உங்களிடம் இருந்து தொல்காப்பியமே முக்கியத்துவமானது அல்லது அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொண்டால் அடுத்து நாங்கள் இந்த ஆராய்ச்சி மாநாட்டிற்கு செல்ல முடியும். உங்கள் பார்வையில் தொல்காப்பியம் ஏன் முக்கியமானது? அடுத்த தலைமுறைக்கு அதன் சிறப்புகள் அல்லது அதன் தொன்மையின் கடத்தப்பட வேண்டியிருக்கிறது.
2: இந்த தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல்னு தெரியும். நம்மளுடைய மரபு, பழமை, இலக்கிய இலக்கணம் எல்லாத்துக்குமான அடிப்படை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றோம். அது கடினமானது அல்லது ஆய்வு நிலையில, மேல்நிலையில முதுகலை படிக்கிறதுக்கு தான் பாடத்திட்டமா இருக்கு. நம்ம எல்லாருடைய அடிப்படை தமிழ் இலக்கணங்கள்லாம் நன்னூலை அடிப்படையாக கொண்டதாக தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி தொல்காப்பியத்தை நாம ஏன் படிக்கணும், அதையான் கொண்டாடணும், அதையான் பரவலாக்கம் செய்யணுங்கிற கேள்வி நமக்கு பலருக்கும் உண்டு. அதுவும் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு. நீங்கள் தொல்காப்பியங்கிறது தமிழில் ஒரு சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் போன்ற ஒரு ஒரு நூல், அது இலக்கியம் அப்படிங்கிற புரிதலை தாண்டி அதை ஏன் நம்ம படிக்கணுங்கிற காரணத்தை தான் இந்த மாநாட்டுக்கான கருப்பொருளாக கொண்டிருக்குது. தொல்காப்பியத்தை நாம் ஏன் கற்க, கற்பிக்க, கொண்டாட, பரவலாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டுடைய கருப்பொருள். அந்த கருப்பொருளுக்கு விளக்கம் தர்ற மாதிரி தான் அந்த மாநாடு நடக்க போகுது. ஆனால் அந்த தொல்காப்பியம் நமக்கு ஏன்னு நமக்கு இந்த நம்மளுடைய ஈஸ்டெஃப்எம் நேயர்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சா, இந்த நமக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை யாரு சொன்னது, ரெஃபரன்ஸ் என்னங்கிறது நம்ம தேடி போனோம்னா, இப்போ நமக்கு 5 நிலங்கள் இருக்குது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு இருக்கு, அல்லது 5 இருக்கு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், விசும்பு, இந்த மாதிரியான 5 இருக்கு, இல்லை 8 மெய்ப்பாடுகள். இப்போ நான் நம்ம நவரசம்னு சொல்லக்கூடிய சாந்தத்தை தவிர மீது நவரசம்னு சொல்றதெல்லாம் எங்க, யாரு முதல்ல சொன்னாங்க, பதிவு பண்ணாங்க, எந்த நூலை அடிப்படையாக கொண்டு நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ திருமணம் தோன்றுவது எப்ப, அந்த காலகட்டத்தில் தோன்றியது, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பங்கிறது ஒரு தொல்காப்பிய நூற்பா, கற்பியல் இருக்கக்கூடிய ஒரு நூற்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீங்க 6 உயிர்கள், ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், இந்த மாதிரியான 6 உயிர்களையும் அந்தந்த புலன், அதாவது உணர்வு சார்பா தொகைப்படுத்தினது யாரு சொல்லியிருக்கிறா? நம்ம பயன்படுத்துற இந்த எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் 30, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, சார்பு எழுத்துக்கள் 3, இந்த மாதிரி வள்ளின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இது மாதிரி மெய் எழுத்துக்கள் புள்ளி பெறும் இப்படிங்கறதெல்லாம் யாரு நமக்கு முத முதல்ல சொன்னா? அப்போ நமக்கு 3000 முன்னால தொல்காப்பியத்துல சொன்னதை வச்சுக்கொண்டுதான் நாம எல்லாம் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் அதை பத்தி இலக்கணமாவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லணும்.
0: நிச்சயமாக அது மிக முக்கியமானது. இந்த ஆராய்ச்சி மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய கட்டுரைகள், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல தொல்காப்பியத்தை நாம் கற்பிக்க கொண்டாட பரவலாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு துணைப்பொருளாக இருக்கிறது, இன்றைய காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது. ஆனால் இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான பொறிமுறை எவ்வாறு இருக்கிறது? இந்த மாநாட்டின் மூலமாக அடுத்த தலைமுறை எப்படி நீங்கள் உள்வாங்குகிறீர்கள், அல்லது அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்ப்பதற்கான என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இந்த மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கின்றன?
2: நிச்சயமா, இந்த மாநாட்டுக்கு முன்னால தொல்காப்பிய மன்றம் 2015 தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பல்வேறு தமிழ்திறன் போட்டிகள் மூலமா மாணவர்களுக்கு தொல்காப்பியத்தை பற்றியும் அடிப்படை தமிழ் பண்பாடு, கலை, நம்பிக்கை இது போன்ற மரபு சார்ந்த செயல்பாடுகள் தொடர்பான தமிழ்திறன் போட்டிகளை நடத்திட்டு வராங்க 15 ஆண்டுகளா. இப்ப 2024 தான் முதல் மாநாடு இங்க நடத்தப்பட்டது தொல்காப்பியத்துக்காக. அதன் பிறகு இந்த அந்த மாநாட்டோடு சேர்த்து இந்த சிறுவர்களுக்கு தொல்காப்பிய வினாடி வினா போட்டின்னு ஒரு போட்டி நடத்துறோம். அதன் மூலமாக தொல்காப்பியம் சார்ந்த, தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது, 9 ஒவ்வொரு அதிகாரமும் 9 இகழ்களை கொண்டது, அது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியின் 5 இலக்கணங்களை கொண்டது, இந்த மாதிரியான அடிப்படை தகவல்களை இந்த தொல்காப்பியத்தை நாம் ஏன் படிக்கணும், தொல்காப்பியத்தோட சிறப்பு என்ன, இது எல்லாத்தையும் ஒரு வினாடி வினா 24 வினாக்கள்ல அவங்க பேசுற மாதிரி அவங்களுக்கான ஒரு ஒரு குயிசஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு நடத்திட்டு அதுல வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு தொல்காப்பிய செல்வன் செல்வி, அதே மாதிரி பெரியவங்களுக்கு இதே மாதிரி ஒரு வினாடி வினா போட்டி நடத்தி தொல்காப்பிய திருவாளர் திருவாட்டி அப்படிங்கிற பட்டங்களை கடந்த 2 ஆண்டுகளா கொடுத்துருக்கோம். இப்ப இந்த 3வது ஆண்டு அந்த போட்டி நடத்த போறோம். இது அடுத்த தலைமுறைக்கு தொல்காப்பியத்தை ஒரு ஒரு கல்வி முறையில, ஒரு போட்டி, ஒரு விளையாட்டு முறையில அதை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொல்காப்பியத்தை முழுமையா நேரடியா நாமெல்லாம் ஒரு முதுகலையில எம்ஏ படிக்கும் போது படிச்ச ஒரு பாடத்தை இப்ப இந்த சிறுவர்கள், 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இருந்து பல்கலைக்கழகம் படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் இந்த 3 மாத கால சான்றிதழ் படிப்பா இந்த தொல்காப்பிய மன்றம் ஒரு வகுப்புக்கு $1 வீதம், மொத்தம் 12 வகுப்புகள், 3 மாதங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு $12 ஒரு கட்டணமின்றி நடத்தினா அதுக்கு மதிப்பு இருக்காதுங்கிறதுக்காக ஒரு கமிட்மெண்ட்டுக்காக அந்த தொகையை வாங்கி கொண்டு
0: அது இணையதளம் மூலமாக நடைபெறுகிறதா, நேரடியான வகுப்புகளா அல்லது இணையவழி வகுப்புகளா?
2: இது இணையவழி வகுப்புகளா அது நடக்குது. அதன் பிறகு அவங்களுக்கு வாய்மொழி தேர்வு, எழுத்து தேர்வு, அவங்களுக்கு ஒப்படைவு, இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் நடத்துறது போல ஒரு படிப்பை நடத்தி அதுல பயிற்சி கொடுத்து அவங்க ஒரு 1610 நூற்பாக்கள் தொல்காப்பியத்துல இருக்கிறதுல அவர்களுக்கு எழுத்து சொல் பொருள்லாம் இது ஒரு பிகினர் லெவல்ல 2026 நடத்தி இருக்கிறோம். அதுல ஒரு 63 மாணவர்கள் இதுல படிச்சு இங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் தொல்காப்பியத்தை சுவை பார்த்துருக்குறாங்க. ஒரு 145 நூற்பாக்களை மனப்பாடமா படிச்சு தெரிஞ்சு அதோட பொருள் உணர்ந்து தொல்காப்பியத்தோட பெருமையை உணரக்கூடிய ஒரு சூழல், பொருளாதாரத்தை உள்பட அவங்க படிச்சிருக்கிறாங்க. இது பிகினர் லெவல்ல இருக்குது. அடுத்து 2027 இன்டர்மீடியட், 2027 அட்வான்ஸ்னு படிக்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் படிப்பும் ஒரு பக்கம் நடக்குது அடுத்த இளந்தலைமுறைக்காக. இப்ப அனைவருக்கும் தொல்காப்பியம்னு ஒரு சான்றிதழ் படிப்பு நடத்துறது பெரியவர்களுக்கு எல்லாரும், அந்த பல்கலைக்கழகத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு, மக்களுக்கு, ஓய்வு பெற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு 66 பேர் அதுல படிச்சிருக்கிறாங்க இந்த 3 மாத படிப்புல. அவங்களுக்கு இந்த அனைவருக்கும் தொல்காப்பியம்னு ஒரு சான்றிதழ் படிப்பு நடத்தணும். இந்த மாதிரி தொல்காப்பிய மன்றம் தொல்காப்பியத்தை ஏன் படிக்கணும், தொல்காப்பியத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அதற்கு சார்ந்த சான்றிதழ் படிப்பு மட்டும் இல்லாம இந்த வினாடி வினா போட்டி பட்டங்கள் கொடுக்கறது, இந்த மாநாடு மூலமா தொல்காப்பியத்தை உலகளாவிய அறிஞர்கள் மூலமா தொல்காப்பியத்தை ஏன் படிக்கணுங்கிற கேள்விக்கு தொல்காப்பியத்தோட சிறப்புகளை 33 தலைப்புகள் மூலமா அவங்கள்ட்ட தரவுகளை சேகரிச்சு ஒரு 100 ஆய்வுக் கட்டுரைகள் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு 365 கட்டுரைகள் நமக்கு கிடைக்கப்பட்டன. அதுல இருந்து தெரிந்த, தெரிவு செய்யப்பட்ட உலகளாவிய நிலையில ஒரு 10 நாடுகள்ல இருந்து கட்டுரைகள் தெரிவு செய்யப்பட்டு தொல்காப்பியத்தை நாம ஏன் படிக்கணுங்கிற காரணத்தை சொல்ற மாதிரி தொல்காப்பிய சிறப்புகளை தொகுத்து ஒரு 100 கட்டுரைகளை தொகுத்து ஒரு 1000 பக்கங்களுக்கு மாநாட்டு மலர் வெளியிட இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான சிறுவர்களுக்கு வினாடி வினா போட்டி, இந்த மாதிரியான பல்வேறு செயல்பாடுகள் மூலமா ஒட்டுமொத்தமா தொல்காப்பியத்தை நம்ம ஏன் படிக்கணுங்கிறது அந்த காரணத்தை நம்ம வந்து இந்த மாநாட்டு மூலமா அடுத்த தலைமுறைக்கும் சரி, இங்கே கனடா வாழ் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்குமே நம்ம இதன் மூலமா தெரியப்படுத்துறோம்.
0: மிக முக்கியமான ஒரு பணி இந்த பணியை முன்னெடுத்து செல்கின்ற உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டின் செயற்பாட்டு குழுவிற்கும், அதே வேளையில் தொல்காப்பிய சிந்தனைகளை அல்லது தொல்காப்பியம் தொடர்பிலான ஒரு விழிப்புணர்வை தமிழ் சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தொல்காப்பிய மன்றத்திற்கும் தமிழ் சமூகம் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். எதிர்வரும் 19ஆம் 20ஆம் தேதிகளில் பில் ஹோகார்ட் செகண்டரி ஸ்கூல் இலக்கம் 100 டொனால்ட் சிம் அவென்யூ மார்க்கத்தில் அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில் தான் இந்த தொல்காப்பிய மன்றத்தின் 2வது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. ஆர்வமுள்ளவர்கள் நிச்சயமாக கலந்து கொண்டு இதன் பலனை பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையில் உங்கள் குழந்தைகளையும் அழைத்துச் செல்லுங்கள். தமிழ் ஆர்வம் ஏற்படுவதற்கு, தமிழின் தொன்மையை புரிந்து கொள்வதற்கு இப்படியான ஒரு மொழியியல் சிந்தனை கொண்ட இனமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தொன்மை என்பதை வெறுமனே சொல்லிக் கொண்டிருப்பதால் மட்டும் ஆகிவிடாது. நாங்கள் இப்படியான இடங்களுக்கு சென்று அங்கு அந்த தொன்மைக்கான சான்றுகளை பார்க்கின்ற போது, அது தொடர்பிலான உரைகளை கேட்கின்ற போது, அது தொடர்பான சாட்சியங்களை நேரில் பார்க்கின்ற போது தான் அவர்களுக்கு தமிழ் மொழி மீதும் தாங்கள் தமிழர் என்கின்ற பெருமையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே தமிழின் தொன்மை, இலக்கண வளம், மொழியில் சிந்தனை, இலக்கிய மரபு மற்றும் பழந்தமிழர் வாழ்வியலை உலகிற்கு எடுத்துச் செல்லுகின்ற நோக்கிலே கனடா தொல்காப்பிய மன்றம் நடத்துகின்ற இந்த 2வது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி பேராசிரியர் இல சுந்தரம் அவர்களே. நன்றி பேராசிரியர்.
2: பதிவு பண்றதுக்கு ஒரே ஒரு செய்தி, இந்த மாநாட்டுக்கு வரணும்னா நேர இணையத்துல பதிவு பண்ணணும். தொல்காப்பியம் .ca அப்படிங்கிற இணையதளத்துல போனா இந்த ஜெஃபி அப்படிங்கிற தளத்தின் மூலமாக இதுல ஒரு நாளைக்கு $10 கொடுத்து நேர்ல வர்ற மாதிரி பதிவு பண்ணணும். அதே மாதிரி நன்கொடைகள் கொடுக்கலாம், விளம்பரங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே இந்த ஜெஃபி மூலமா www.tholkapiyam.ca அப்படிங்கிற இணையதளத்துல எல்லா தகவல்களும் கிடைக்கின்றன. அதே போல ஃபேஸ்புக் மூலமா தொல் கனடா அப்படிங்கிற ஃபேஸ்புக் ஐடி மூலமா நீங்க எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம்.
0: அதேபடியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுக்கு தெரிந்த தமிழ் ஆர்வமுடையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி முனைவர் செல்வநாயக ஸ்ரீதாஸ் அவர்களே, பேராசிரியர் இல சுந்தரம் அவர்களே. இந்த ஆராய்ச்சி மாநாடு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி.
0: எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 19-20 தேதிகளில் மாக்கம் நகரில் நடைபெறவிருக்கின்ற 2வது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு தொடர்பிலான ஒரு உரையாடல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 8:45. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் டிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமந்தாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஓன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக மோர் தேன் $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர்ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர்ரைட்டன் அப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: ஸ்கேம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளை பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0 வீதம் வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: ஈஸ்ட் எஃப்எம் காற்றல்களில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நிகழ்ச்சி.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமுறிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். சூரிய வெளிச்சத்துடன் ஒரு காலை பொழுது அல்ல, மழை முகில் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை பொழுதை தான் நாங்கள் சந்திக்க இப்போது தொடங்கி இருக்கின்றோம். அதிக மழை இருந்திருக்கின்றது. இப்போது மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் கூட இன்னமும் இடையிடையே வந்து போகக்கூடிய மழை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே வித்தியாசமான ஒரு காலநிலையோடு தான் இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:02 12 மணி வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 2 புதன்கிழமை இந்த வாரத்தின் நடுப்பகுதி. இன்றைய தினம் செப்டம்பர் 2 பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்பதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:09 அழகான ஒரு பாடல் நேற்று இன்று நாளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது. இன்றைய இனிய காலை பொழுதிலும் இந்த வேளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை, ஒரு தவறு உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கின்றது, ஒரு அனுபவமோ உங்கள் தவறுகளை குறைக்கின்றது. ஓஷோவின் முக்கியமான சிந்தனைகளில் ஒன்றாக இந்த சிந்தனையை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த ட்ரையல் அண்ட் எரர் என்று சொல்லி சொல்வார்கள், இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் வந்து தொடர்ந்து முயற்சிகளை செய்வதன் மூலமாக பல்வேறுபட்ட வித்தியாசமான வழிமுறைகளில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளை ஆராய்தல். இதன் போது நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய தவறுகளை நாங்கள் விடுவோம். அதே நேரம் அந்த ஃபெயிலியர்ஸிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள தொடங்குவோம். கடைசியாக ஒரு சரியான சொல்யூஷனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த ட்ரையல் அண்ட் எரரின் மூலமாக. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு பெரும் முன்னேற்றகரமானதாக இருக்கும் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்கள் தரக்கூடிய அறிவுரைகளின் மூலமாகவும் அல்லது எப்போதும் ஒரு எச்சரிக்கையோடு நாங்கள் ஒன்று சில விடயங்களை முயற்சி செய்யாமல் இருப்பதன் மூலமாகவும் பெரிய அளவிலே நாங்கள் உறுதியான ஒரு மனிதராக மாறப்போவது இல்லை. தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்கின்ற போது நாங்கள் தவறுகளை விடலாம். அந்த தவறுகள் எங்களுக்கான ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கும். இந்த அனுபவத்தை வைத்து நாங்கள் அடுத்த செயல்களை செய்கின்ற போது தவறுகள் குறைக்கப்பட்டு வெற்றிக்கான வாய்ப்புகள் அல்லது சரியான விடயங்களை நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே போகும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு முதலில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று நாங்கள் முயற்சிகளை செய்தல். எதற்கும் பயந்து கொண்டிருக்காமல் அடுத்த முயற்சி என்ன என்று சொல்லி நாங்கள் அதை செய்கின்ற போதுதான், அங்கு அது தவறாக போனால் அது ஒரு அனுபவமாகின்றது, ஆனால் அது சரியாக நடந்துவிட்டால் எங்களது செயல்களில் முன்னேற்றத்தை அது கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஒரு முயற்சியை நாங்கள் செய்கின்ற போது கற்றுக்கொண்ட பாடங்கள் அடுத்த தவறை செய்யாமல் எங்களை பாதுகாக்கும். அதை நாங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எதற்கும் பயப்படாமல் எப்போதும் நாங்கள் தயங்கி நிற்காமல் தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்வதுதான் அவசியம் என்பதைத்தான் இங்கு முக்கியமான ஒரு சிந்தனையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தவறு நிகழ்ந்துவிடுமே என்று சொல்லித்தான் நாங்கள் பல விடயங்களை முயற்சிக்காமலேயே விட்டு விடுகின்றோம். ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சிக்கின்ற போதுதான் தவறு நிகழ்ந்தாலும் அடுத்த செயலை நாங்கள் தவறில்லாமல் செய்யக்கூடிய அனுபவ பாடத்தை அங்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒரு தவறு உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கின்றது, ஒரு அனுபவமோ உங்கள் தவறுகளை குறைக்கின்றது என்பதை ஒரு முக்கியமான வாழ்க்கை சிந்தனையாகவும் கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த முயற்சிகளை செய்ய வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. இன்றைய காலை இப்பொழுது இந்த வேளை 9:12 கடும் தண்டர் ஸ்டோம் வரக்கூடிய சாத்தியங்களை இன்னமும் கூட நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் வந்து உங்களை நிறைய பேரை இந்த கடுமையான இடியுடன் கூடிய மழை, திடீர் திடீரென்று கண்ணை பறிக்கக்கூடிய மின்னல் எல்லாம் நித்திரை விட்டு எழுப்பியிருக்கலாம். அந்தளவுக்கு பலத்த காற்றோடும் கூட கடும் மழை இன்று காலை வேளை இருந்திருக்கின்றது. இப்போது சற்று ஓய்ந்திருந்தாலும் இன்னும் அடுத்த கட்டம் வரக்கூடிய இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. சிவியர் ஸ்டோம்ஸ் எல்லாம் இன்றைக்கு இன்னமும் இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆன்டாரியோவில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதைத்தான் தொடர்ச்சியான தகவல்கள் சொல்லுகின்றன. இப்போது இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதன் மிக்க காற்று, கடும் வேகத்தில் வீசக்கூடிய அந்த காற்று எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஒரு தண்டர் ஸ்டோம் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றதா. மிச்சிகனில் இருந்து இந்த காற்று வந்து இங்கு வருகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாகத்தான் மிக கடுமையான மழைப்பொழிவு, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று, ஒரு சில பகுதிகளில் லார்ஜ் ஹெயில் அளவுக்கு கூட இருக்கின்ற சாத்தியங்கள் இந்த வரப்போகின்ற இன்னமும் தொடரக்கூடிய அந்த டொனாடோ தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கோல்ஃப் பால் சைஸில் கூட அந்த ஹெயில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஒரு சில பகுதிகள் இன்றைக்கு இன்னமும் எதிர்கொள்ளுகின்றனவாம். ஏர்லி ஆஃப்டர்நூனிலும் கூட பலமான தண்டர் ஸ்டோம் வர இருக்கின்றமை தொடர்பாக இந்த எச்சரிக்கைகள் தரப்பட்டிருக்கின்றன. சுற்றுச்சூழல் கனடா வந்து ஜிடிஏ முழுவதுக்குமே காலை வேளை எல்லோ வார்னிங்கை இந்த தண்டர் ஸ்டோம் தொடர்பாக கொடுத்திருந்தது. மழை சற்று ஓய்ந்ததுக்கு பின்னர் ஒரு 7 மணி அளவில் அந்த மஞ்சள் எச்சரிக்கை அகற்றப்பட்டிருந்தாலும் பிற்பகல் வேளையிலும் கூட மழை வரக்கூடிய சாத்தியங்கள், வெரி ஸ்ட்ராங் ஸ்டோம்ஸ் வரக்கூடிய சாத்தியங்கள் டொனோ பகுதிக்கும் கூட இருப்பது தொடர்பான தகவல்கள் இப்போதும் வெளியிடப்படுகின்றன என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். வழியிலே வெளிப்புற நடவடிக்கைகளை திட்டமிட்டிருந்தால் அல்லது அதிகம் பயணிக்க இருந்தால் நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பான கவனம் எடுத்தல் அவசியம் என்பதை சொல்லலாம். லேசான மழை துறல் இப்போதும் கூட ஒரு சில இடங்களில் இருக்கின்றதாம். 20 இப்போது வெப்பநிலை, 22 டிகிரி செல்சியஸை
புனல்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் வெப்பமான ஒரு நிலைமைதான் நீடிக்கும். நேற்று போல 26 வரை என்ற வெப்பநிலை உயர்ந்து 36 டிகிரி செல்சியஸை உணரப் போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்குமா என்று கேட்டால் இருப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்ப சற்று வித்தியாசமாக சூரிய வெளிச்சம் தென்படலாம். பிற்பகல் வேளையில் ஸ்காம்ரோ பகுதிகளை பொறுத்தளவில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மழை வந்து ஒரு 4 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கலாமா, மடியுடன் கூடியதாக இருக்கும். மாலை பொழுதில் கடுமையான மழைக்கான சாத்தியம் இருக்கின்றது. 5 to 10 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இரவில் இன்னும் ஒரு 3 மில்லிமீட்டர் வரையிலும் கூட கடும் மழை இருக்கக்கூடிய சாத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இடையில் தென்படலாம். 36 வரை உடல்நிலை உயர்வு இருக்கும். 7:52 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது என்பதைத்தான் இன்றைய தினம் தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சிவியர் ஸ்டோம்ஸ் இன்னமும் வர இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன என்பதைத்தான் நாங்கள் இன்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். 25 வெப்பநிலையாகவும் 32 உணர்நிலையாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமையை பார்த்தால் அதுவும் கூட மெயின்லி சனிதான். 24 வெப்பநிலை 29 வரை உணரப்போகின்றோம். வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட், செப்டம்பர் மாதத்தின் ஆரம்ப வார இறுதி சனிக்கிழமை 23-26 உணரப்படும். வெயில் நிறைந்த ஒரு பகல் பொழுதும் இருக்கப் போகின்றது. ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரிதான் சனியாகவே இருக்கும். 22 வெப்பநிலை 25 வரை உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள் 23 வெப்பநிலையாகவும் 27 உணர்நிலையாகவும் இருக்கும். பிரதானமாக வெயில் தானம் நிறைந்திருக்கும் அந்த விடுமுறை நாளிலும் கூட. 9:15 இசை எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899. Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift மற்றும் summer prizes காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்காப்ரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
1: 416-900-4599.
8: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:28 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமை காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் அவதானித்தோம். ஆக இருந்தால் ஒருவன் வெஸ்ட்பவுண்ட் கெனடி வீதி பகுதியில் இருந்துதான் தாமதங்களை சற்று எதிர்கொள்கின்றது. குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து காணப்படுகின்றன. லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியிலும் பேவியூக்கு சற்று முன்னரும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் சற்று உயர்கின்ற நிலை இருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகும் குறைந்த தாமதங்களைத்தான் நீங்கள் தொடர்ந்து பேதஸ்ட் வரைக்கும் எதிர்கொள்ள நேரிடும். ஹைவே 400 தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட மீண்டும் தாமதங்கள் கொஞ்சம் காணப்படுகின்றன. மார்டின் குரோ ரோட் வரைக்கும் தாமத நிலைமைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். 401 ஈஸ்ட் பவுண்டை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஹைவே 47 பகுதியில் இருந்து மார்ட்டின் குரோ ரோட் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் காணப்படுகின்றது. எஸ்லிங்டன் அவென்யூ தாண்டிய இடங்களிலும் கூட கலெக்டர்ஸில் சற்று தாமதங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் வாகன நெரிசல்கள் குறைந்த அளவில் தென்படுகின்றன. அதன் பின்பு அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய நிலைமைகளை 401 ஈஸ்ட் பவுண்ட் கொண்டிருக்கின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் சற்று அதிகம்தான் தென்படுகின்றன. லோரன்ஸ் வரைக்கும் அதுக்கு பிறகு குறைவான தாமதங்களை தொடர்ச்சியாக டான்ஃபோர்த் அவென்யூ வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. நோர்த் பவுண்டை பார்த்தால் எக்லிங்டன் தாண்டிய பகுதிகளில் குறுகிய தூரம் தாமதங்கள் சற்று தென்படுகின்றன. 404 சவுத் பவுண்ட் ஃபிஞ்ச் பகுதியில் வாகன நெரிசல்கள் ஆரம்பித்து 401 வரைக்கும் காணப்படுகின்றன. 401 அண்மித்த பகுதியில் அதிகமான தாமதங்களை நீங்கள் சவுத் பவுண்டில் சந்திக்க நேரிடும் இந்த பொழுதில் என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக இன்றைக்கு இதை கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லி பார்த்தால் அதிகம் நாங்கள் எங்களது உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய தேங்காய்கள் அவற்றுக்கான நாள் தான் இன்று செப்டம்பர் 2 வேர்ல்டு கோகனட் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே நாங்கள் இலகுவாகவே கொண்டாடலாம். நிறைய கோகனட் அந்த தேங்காய்கள் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட உணவுகளை செய்து நாங்கள் கொண்டாடி மகிழ முடியும். கடினமான ஓருடைய உருண்டையான நிறைய ரோமங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த ஒரு பழம் என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். இதை நாங்கள் ஒரு நட் என்று சொல்லி அழைத்தாலுமே கூட அது உண்மையில் ஒரு பழமாகத்தான் இருக்கின்றது. வித்தியாசமான ஒரு பழம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஸ்டோன் ஃப்ரூட் ஃபேமிலியை சேர்ந்தவையாகத்தான் இவை சொல்லப்படுகின்றன. உண்மையிலேயே தாவரவியல் ரீதியாக ட்ரூப் என்று சொல்லித்தானும் இந்த மாதிரியான தடிப்பான அந்த பழங்கள் வந்து அழைக்கப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒரே ஒரு சீடு இருக்கக்கூடிய பெரிய அந்த ஃபைபரஸ் நட்ஸ் மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து ட்ரூப் என்று சொல்லி அழைப்பார்கள். ஸ்டோன் ஃபுட் ஃபேமிலியாகத்தான் இது காணப்படுகின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பழம்தான் இந்த தேங்காய் பழம் என்பதைத்தான் சொல்லலாம். பல்வேறுபட்ட நன்மைகளை இவற்றிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. மனிதர்கள் வந்து தேங்காய்களை பாவிப்பதற்கு குறைந்தது 2000 முன்பே தொடங்கியிருக்கலாம் என்பதைத்தான் வரலாற்று தகவல்கள் சொல்லுகின்றன. அதன் பூர்வீகம் இந்தோனேஷியா போன்ற பகுதிகளாக இருந்திருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த கோகோநட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரின் ஒரு மொழிபெயர்ப்பு என்று சொல்லி பார்த்தால் வால்நட் ஃப்ரம் இந்தியா என்பதாகத்தான் நாம் காணப்படுகின்றது. அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு இந்த விவரங்களை தந்திருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களில் வந்து இந்திய உபகண்டத்திற்கும் அங்கிருந்து வந்து ஆப்பிரிக்காவுக்கும் அவை கொண்டு செல்லப்பட்டிருந்தன. ஆனால் ஐரோப்பாவை இந்த தேங்காய்கள் வந்து சேர்வதற்கு 16 வரை எடுத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்போது இந்த மரிடைம் சில்க் ரோடின் ஊடாக பயணித்திருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் தேங்காய்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டிருக்கின்றது. மார்க்கோபோலோ மாதிரியான அந்த டிராவலர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த தேங்காய்களை ஐரோப்பா மற்றும் ஏனைய கண்டங்களுக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான வரலாற்று தகவல்கள் தான் பகிரப்படுகின்றன. இந்தியன் சப் கண்டினென்டில் இந்த கிறிஸ்துக்கு முன் 1 கூட தேங்காய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. அதுவும் இலங்கை போன்ற இடங்களிலெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் அதற்கு முன்பே கூட இந்த தேங்காய்களை மனிதர்கள் அங்கு பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் கூட அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இப்போது பல்வேறுபட்ட உணவுகளிலும் பல்வேறுபட்ட விதங்களில் இந்த தேங்காய்களின் பயன்பாடு இருக்கின்றது என்பதை நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேங்காய்கள் அவற்றை தரக்கூடிய அந்த தென்னை மரங்களுக்கான விஞ்ஞான பெயர் என்று சொல்லி பார்த்தால் கோக்கஸ் நியூசிஃபெரா என்பதுதான். 85 அதாவது 25 வரைக்கும் உயரமானதாக வளரும் அது தொடர்பாக சொல்லத்தவில்லை. இந்த மாதிரியான இடங்களை தான் நாங்கள் எல்லாரும் வளர்ந்திருக்கின்றோம்.
மிகப்பெரிய அந்த தென்னை மரங்கள் என்று சொல்லி பார்த்தால் ஒரு பருவ காலத்தில் குறைந்தது ஒரு 180 தேங்காய்களை அது உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். தேங்காய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இளநீர் என்று சொல்லி பார்த்தால் அதில் 94% நீர்தானாம் நிறைந்திருக்கும். ஒரு கப்பில் ஒரு 46 கலோரிஸ் வரைக்கும் தான் எங்களுக்கு கிடைக்கின்றது அந்த இளநீரில் இருந்து என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தேங்காய் அதில் நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கின்றமை தொடர்பாகத்தான் தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. அதிலும் இந்த இளநீர் என்று சொல்லி பார்த்தால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை எங்களுக்கு தருகின்றது. எலக்ட்ரோலைட்ஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லி பல்வேறுபட்ட நன்மைகளை நாங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கூட இருக்கின்றதாம். அதே நேரம் எங்களுக்கான நல்ல வகையான அந்த கொலஸ்ட்ரோலும் கூட தேங்காய்களிலிருந்து கிடைக்கின்றமை தொடர்பாக சொல்லப்படுகின்றது. எனவே இன்றைக்கு வந்து அதிகம் நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நாள் வேர்ல்ட் காக்கனட் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்த முடிகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:34.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infinity QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 4-1-6-7-9-5-0-7-0-7.
2: அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
7: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:46. இந்த இணைய வேளையில் ஒரு முக்கியமான சிந்தனை கதையொன்றைத்தான் பார்க்கலாம். ஒரு வாழ்க்கை அது சொல்லியிருக்கின்ற ஒரு பாடம் என்பதை நிச்சயம் சொல்லலாம். ஒரு சிறுவன் வந்து தனது வகுப்பறையில் கிறுக்கே தள்ளியமைக்காக பலமுறை பாடசாலையில் தண்டனை பெறுகின்றான். ஆனால் பிற்காலத்தில் அவனது அந்த ஓவியங்களே அவனது திறமையை உலகம் கண்டறிய காரணமாக அமைந்திருக்கின்றன. 2019 இங்கிலாந்தின் ஸ்ரூஸ்பெரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை சேர்ந்திருக்கின்ற ஜோசப் வேல் என்ற ஒரு சிறுவன் தனது பாடப்புத்தகங்களாக இருக்கலாம், அல்லது வகுப்பறையிலே இருக்கக்கூடிய டேபிள்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது அங்கிருக்கக்கூடிய ஒயிட் போர்ட்ஸ் ஆக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் தொடர்ந்து கிறுக்கிக் கொண்டே இருந்ததன் காரணமாக அடிக்கடி அவன் சிக்கலிலே மாட்டிக்கொள்ளுகின்றான். அவனது பெற்றோர்களை அழைத்தும் கூட பல முறை எச்சரிக்கைகளை பாடசாலை நிர்வாகம் விடுக்கின்றது. அதனை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவனை கண்டிப்பதற்கு பதிலாக அவனது பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவனிடம் ஏதோ ஒரு விதமான படைப்பாற்றல் இருக்கின்றது என்று சொல்லி அந்த படைப்பாற்றலை ஊக்கப்படுத்தி ஒரு கலைப்பயிற்சி வகுப்பிலே அந்த சிறுவனை அவர்கள் சேர்த்து விடுகின்றார்கள். அவனது திறமை அங்கு அதிகளவில் வெளிப்பட தொடங்குகின்றது. அந்த திறமையை கண்ட அந்த கலைப்பயிற்சியை கொடுத்திருக்கின்ற அந்த ஆசிரியரின் கவனத்தை அது உடனடியாக ஈர்த்தது. அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், ஜோசப்பின் அந்த படைப்புகளை உள்ளூரிலே இருக்கக்கூடிய ஒரு உணவகத்திற்கு அனுப்பி வைக்கின்றாராம். அந்த அந்த ஓவியங்களால் ஈர்க்கப்பட்ட அந்த உணவக உரிமையாளர் ஜோசப்பை தங்கள் உணவகத்தின் சுவர்களில் தனது ஓவியங்களால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார்கள். இது ஒரு கலைஞனாக அவனுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரமாக அமைந்தது. அதே நேரம் ஊதியத்துடன் கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாகவும் கூட அவனுக்கு அந்த வாய்ப்பு அமைந்து போனது. அதுக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த ஓவியக் கலைஞனாக அவன் உருவெடுக்க அது காரணமாகவும் கூட ஆகிவிட்டிருக்கின்றது. பாடசாலையில் சாதாரணமாக ஆரம்பித்த அந்த கிறுக்கல் பழக்கம் தனது கற்பனையால் ஒரு முழு உணவகத்தையே மாற்றிவிடும் ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் கூட அவனை அந்த சிறுவன் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகின்றான். ஒருவருக்கு கவனச்சிதறல் போல தெரிவது மற்றும் ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு கலைத்திறமையாக கண்ணில் படக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. பார்வைகள் வேறுபடுகின்றன, பார்வை கோணங்கள் வேறுபடுகின்றன, ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தங்களும் கூட வேறாகவே இருக்கின்றன. நாங்கள் ஒரு இடத்தில் திறமையை வெளிப்படுத்துகின்றோம், அங்கு அதற்கான அங்கீகாரம் இல்லை, அது வேறு விதமாக பார்க்கப்படுகின்றதுன்னு சொன்னால் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல் தொடர்ச்சியாக எங்களது திறமைகளுக்கும் எங்களது அந்த ஒரு வெளிப்பாடுகளுக்குமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி நாங்கள் நகர்வதுதான் மிக மிக முக்கியமான ஒரு

திறமைசாலியை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றமாக அமைகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே எப்போதும் எங்களுக்கான ஒரு மரியாதையோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்காத போது நாங்கள் சோர்ந்து விடாமல் தொடர்ச்சியாக அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் கூட இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. 9:50 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமையின் காலை வேளையில்

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்ஸின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
6: MJS Gold House,
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேரம் காலை 10:03 இசெஃபமின் நேற்று இன்று நாளை உழைத்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமையின் காலை பொழுதில் இசெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 இசெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூபில் இசெஃபம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசெஃபம் தமிழ். எரிபொருள் விலை இன்றைக்கு 1% குறைந்திருந்தாலும் நாளை தினம் செப்டம்பர் 3 தேதியில் 3% விலை உயரப்போகின்றமை தொடர்பாக இப்போது சொல்லப்படுகின்றது. எனவே நாளைக்கு 3% அதிகமான விலையில்தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். 21 இப்போதைய வெப்பநிலை 24 உணர்கின்றோம். முகில் இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் ஒரு சில இடங்களில் தென்படுவதாக சொல்லப்பட்டாலும் பல இடங்களில் இன்னமும் கூட வெளிச்சம் இல்லை. முகில் நிறைந்திருக்கக்கூடிய நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பிற்பகல் வேளையிலும் கூட கடுமையான தண்டர்ஸ்டோமுக்கான சாத்தியங்களை நாங்கள் இன்றைக்கும் இன்னமும் கூட எதிர்கொள்ள போன்றோம். மாலை பொழுதிலும் அதிக மழை இருக்கக்கூடிய விவரங்கள் தரப்படுகின்றன. இரவு பொழுதிலும் கூட மழை தொடர்ந்திருக்கும். எனவே இன்னமும் கூட பல சுற்றுக்களாக இந்த தண்டர்ஸ்டோம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் திடீர் என்று ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக மழை வரலாம். 21 இப்போதைய வெப்பநிலை 24 உணரப்படுகின்றது. இன்று 26 வெப்பநிலை உயர்ந்து 36 உணரப்போகின்றோம். இரவில் 19-20 டிகிரி செல்சியஸ் இரவின் உடனடியாகவும் இருக்கும். மாலை பொழுதில் ஸ்காம்ப்ரோ பகுதிகளில் 5-10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இன்னமும் சொல்லப்படுகின்றன. இரவு 7:52 சூரியன் அஸ்தமிக்கும் இன்றைய தினம். நாளைக்கு வியாழக்கிழமை மழையொய்ந்து சூரிய வெளிச்சம் அதிகம் தென்படக்கூடிய பகல் பொழுது இருக்கப் போகின்றது. 25 வெப்பநிலையாகவும் 32 உடனடியாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில். 24 வெப்பநிலை 29 நாங்கள் உணர இருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் வந்து ஒரு லாங் வீக்கெண்டாக அமையப் போகின்றது. செப்டம்பரின் முதல் வார இறுதி சனிக்கிழமை பிரதானமாக வெயில். 23 வெப்பநிலை 26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 22-25 உணரக்கூடியதாக இருக்கும். சனிடேயாகவும் கூட ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த திங்கள் விடுமுறை நாள். 23 வெப்பநிலை 27 உணரப்படும். அன்றைக்கும் கூட வெளிச்சமான ஒரு பகல் பொழுது இருக்கப் போகின்றது. எனவே ஸ்கூல் தொடங்குவதற்கு முன்பு வரக்கூடிய லாங் வீக்கெண்ட் வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாகத்தான் அமைய இருக்கின்றமை தொடர்பான இப்போதைய தகவல்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி, வந்து இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடா உட்பட உலகத்தின் நேரிய நாடுகளில் வந்து எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்ற நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கனேடியன் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் ஃபியூவல் எக்ஸைஸ் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டாக்ஸை இடைநிறுத்தி அறிவித்திருந்தது கடந்த ஏப்ரல் மாதத்தில். அப்போது சொல்லியிருந்தார்கள் இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த லாங் வீக்கெண்ட் வரைக்கும் அது அந்த இடைநிறுத்தம் வந்து அமுலில் இருக்கும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருந்தது. எனவே அப்போதே அந்த ஒரு டாக்ஸ் இடைநிறுத்தத்தின் காரணமாக இந்த கோஸ்ட் ஆஃப் கேஸ் ஒரு 10 சென்ஸ் குறையக்கூடிய அளவிலும், ஒரு லிட்டருக்கு 10 சதங்கள் விலை குறைவை சந்திக்கக்கூடிய அளவிலும், அதே நேரம் டீசல் வந்து ஒரு 4 சதங்கள் விலை குறையக்கூடிய அளவிலும் கூட அந்த ஒரு வரி இடை நிறுத்தம் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியது என்பது தொடர்பாக அரசாங்கம் சொல்லியிருந்தது. எனவே அந்த ஒரு ஃபெடரல் ஃபியூவல் எக்ஸைஸ் டாக்ஸ் அதன் ஒரு இடைநிறுத்தம் வந்து இப்போது நிறைவடைய இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கனடாவின் ஃபெடரல் அரசாங்கம் வந்து அந்த டாக்ஸ் இடைநிறுத்தத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் இப்போது நீட்டித்திருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வந்து இன்று ஒரு 1:30 கனடாவின் ஃபைனான்ஸ் மினிஸ்டரினால் செய்யப்படும். ஒட்டாவாவில் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃப்ராங்காய்ஸ் பிலிப்பே வந்து இது தொடர்பான அனவுன்ஸ்மெண்ட்டை 1:30 செய்ய இருக்கின்றார். அப்போது மேலதிகமான விவரங்கள் வெளியிடப்படும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடைநிறுத்தம் வந்து 2027 ஜனவரி 31 நீட்டிக்கப்படும் என்று சொல்லியும் இப்போது இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்ப்ரிங் சீசனில் இந்த வரி கொஞ்சம் கொஞ்சமாக அமுலுக்கு வரக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றமை தொடர்பாக கனடாவின் அரசாங்கம் பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது மீண்டும் எரிபொருள் விலை உயர்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் எனவே இந்த வரி இடைநிறுத்தம் நீட்டிக்கப்படுகின்றமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கண்டிப்பாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். 10:08 இஸ்ட் எஃப்எம் இன் நேற்று இன்று நாளைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:13 இருக்கின்றது. ஈரானின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். திருமண கொண்டாட்டம் ஒன்று ஈரானில் நடைபெற்ற போது ஒரு குழந்தை உட்பட 4 பேர் கொல்லப்பட்டமை ஒரு போர்க்குற்றம் என்று சொல்லித்தான் ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி அறிவித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒரு வெட்டிங் செலிப்ரேஷன் ஒன்றில் ஒரு ஏவுகணை ஒன்று தாக்கியதில்தான் இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கின்றமை ஒரு போர்க்குற்றம் வோர் கிரைம் என்று சொல்லித்தான் அவர் விவரித்திருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ள கூடியதாக இருக்கின்றது. தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீதுதான் அமெரிக்க ஏவுகணை ஒன்றின் சிதறல்கள் தாக்கியதன் காரணமாக அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரானின் ரெட் கிரசன்ட்டும் இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றமை தொடர்பான செய்திகளை காண முடிகின்றது. இதே நேரம் US மிலிட்டரி என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட் தொடர்பாக நாங்கள் அவதானித்து வருகின்றோம், ஆனால் நாங்கள் ஒருபோதுமே பொதுமக்களை குறி வைப்பதில்லை என்பதையும் அமெரிக்கன் மிலிட்டரி தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போதைய ஈரானிய தாக்குதல்கள் முயற்சிகளுக்கு பதிலடியாகத்தான் ஈரானிய இலக்குகளை நாங்கள் தாக்கி வருகின்றோம் என்று சொல்லித்தான் அமெரிக்க ராணுவம் இப்போது இந்த விடயம் தொடர்பாக பதில் அளித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் ஈரான் அமெரிக்காவின் துருப்புக்கள் தங்கியிருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் அமெரிக்க துருப்புகள் தங்கியிருக்கக்கூடிய இலக்குகளை குறிவைத்து இன்று புதன்கிழமையும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத், ஜோர்டன், ஈராக், பஹ்ரைன் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் டார்கெட்ஸை தாங்கள் குறிவைத்திருக்கின்றோம் என்று சொல்லியும் ஈரான் அறிவித்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஈரானின் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் என்று சொல்லுகின்றதுன்னு சொன்னால் ஹோமஸ் நீரிணையின் ஊடாக பயணித்திருக்கக்கூடிய 2 ஒயில் டேங்கர்ஸ் அங்கு புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணி வடிகளின் மூலமாக தாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஈரானின் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் அறிவித்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை விழிப்போடு இருங்கள் என்று சொல்லி அமெரிக்க தூதரகமும் கூட ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய அந்த தகவலும் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றது. சற்று முன்னர் தான் இந்த ஒரு வார்னிங் வந்து விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகமும் துபாயில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகமும் கூட அந்த பிராந்தியத்தில் எதிர்பாராத ஒரு பதற்றம் அதிகரிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பாக நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறுபட்ட எதிர்பாராத விடயங்கள் நடைபெறலாம் என்பதையும் அவர்கள் அந்த ஒரு எச்சரிக்கையில் சொல்லியிருக்கின்றார்களாம். ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ், ஏர் ஸ்பேஸ் க்ளோஷர்ஸ், ட்ராவல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் போன்றவை நிகழக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் விழிப்போடு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த எச்சரிக்கைகள் இப்போது விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னதாக இந்த மத்திய கிழக்கில் அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்களுக்கு மத்தியில் எதிர்பாராத விதமாக நிலைமை மோசமடைய வாய்ப்பிருக்கின்றது என்று சொல்லி அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகமும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது என்பதை இங்கு நினைவுபடுத்தி கொள்ளலாம். இதை தாண்டி இன்னமொரு முக்கியமான விடயமும் இப்போது வெளியிடப்படுகின்றது. US எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட் இவர் வந்து ஒரு நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட நிலையில் என்ன சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு என்று சொல்லி பார்த்தால், நேற்று திங்கட்கிழமை ஈரான் மீதான அந்த போர் தொடங்கிய கடந்த பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியிலிருந்து முதல் நாளாக இன்றுமில்லாத அளவுக்கு சாதனை அளவிலான எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஹோமஸ் நீரிணையின் வழியாக என்ற ஒரு தகவலை அவர் பகிர்ந்திருக்கின்றார். ஒரு தொலைக்காட்சி CNBC தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கின்ற அந்த பேட்டியில்தான் அவர் கூறியிருக்கின்றார். திங்கட்கிழமை அன்று இந்த ஹோமஸ் நீரிணையின் வழியாக நடைபெற்ற எண்ணெய் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு வந்து 17 மில்லியன் பேரல்ஸ் ஆக அதனையும் தாண்டியிருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியில் ஈரான் மீதான போர் தொடங்கியதிலிருந்து இது ஒரு சாதனை என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருப்பதை இங்கு பார்க்க முடிகின்றது. அமெரிக்க ராணுவம் வந்து இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்கியிருப்பதன் காரணமாக உலக பொருளாதாரத்தை பனை கைதியாக வைத்திருக்கும் ஈரானின் திறன் இப்போது இழக்கப்படுகின்றது. இருந்தாலும் அது தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றது என்பதையும் அவர் கூறியிருப்பதாக இப்போதைய இந்த விவரங்கள் இன்று வெளியிடப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு
சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பல விடயங்கள் அங்கும் கூட நடைபெற்று வருகின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 10:18 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
4: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ. 6475322564. LegacyLearningHub.ca.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
6: சிறுவாணி தண்ணியப்போ சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்.

காலை 10:31 ஆகி இருக்கின்றது. சரி, நாங்கள் வந்து இந்த கோடை காலத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இன்னும் ஒரு 3 வார காலம் மீதம் இருக்கின்றது என்பதை சொல்லலாம். அது வந்து அடுத்து வரப்போகின்ற இந்த புதிய பருவ காலத்தை வரவிருக்கின்ற நாள் வரைக்கும் இந்த கோடை காலம் தொடரப்போகின்றது. இது வானியல் ரீதியாகத்தான் இப்படி சொல்லப்படுகின்றது. ஃபால் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலை உதிர்கால சம இரவு, அது எதிர்வரும் செப்டம்பர் 22 வருகின்ற வரைக்கும் நாங்கள் இந்த கோடை காலத்தை அனுபவிக்கப் போகின்றோம். ஆனால் வானிலையாளர்கள், காலநிலை வல்லுநர்கள் போன்றவர்களுக்கான அந்த ஒரு புதிய பருவ காலம் நேற்றைக்கு செப்டம்பர் 1 ஆரம்பித்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். மீட்டியோரலஜிஸ்ட் மற்றும் கிளைமேட்டாலஜிஸ்ட் இவர்கள் தங்களது பருவ காலங்களை ஒவ்வொரு 3 ஒரு முறை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். எனவே எங்களுக்கு வந்து இந்த அஸ்ட்ரோனமிக்கல் ஃபால் சீசன் தொடங்குவதற்கு 3 காலங்களுக்கு முன்பு அவர்களுக்கு நேற்றைய தினம் செப்டம்பர் 1 மீட்டியோரலஜிக்கல் ஃபால் ஆரம்பித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இந்த காலக்கணிப்பின் அடிப்படையில் தான் தங்களது அந்த ஒப்பீடுகளை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த 3 மாதங்களாக பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களது அந்த கணிப்பீடுகளை அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த உத்தியோகபூர்வமான அந்த பருவகால மாற்றம் என்பது அந்த சூரிய பயணத்தில் வானியலில் நிகழக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் செய்யப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பருவகால ஒப்பீடுகளுக்கு ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வருவதற்காக தான் இந்த மாதிரியான இந்த மீட்டியோலஜிக்கல் சீசனல் சேஞ்சஸ் வந்து காலநிலை வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீஜன்ஸ் வந்து வித்தியாசமான வெத பேட்டர்ன்ஸை கொண்டிருக்கின்றன என்று சொன்னாலும், ஒவ்வொரு 4 அந்தந்த ரீஜன்ஸ் எப்படி மன்னிக்கும் ஒவ்வொரு 3 அந்தந்த ரீஜன்ஸ் வந்து எப்படி அந்த வெப்பநிலை மாற்றத்தையோ அல்லது ஒவ்வொரு மாற்றங்களையோ காலநிலை ரீதியாக அனுபவிக்கின்றன என்பதற்கான அந்த ஒப்பீடுகளுக்காக சரியாக இந்த பருவ காலங்கள் அவர்களால் ஒவ்வொரு 3 ஒரு முறை மாற்றப்பட்டு தான் இந்த அவதானிப்புகள் செய்யப்படுகின்றன என்பதைத்தான் நாங்கள் இங்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மீட்டியோலஜிக்கல் ஃபால் சீசன் நேற்று செப்டம்பர் 1 ஆரம்பித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, செப்டம்பரை தொடங்கி நாங்கள் இப்போது பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த காலம் என்று சொல்லி பார்த்தால் குளிர் வரப்போகின்றது, ஆனால் குளிர் இல்லை. திடீரென்று சம்மர் மாதிரி நாங்கள் உணரக்கூடிய வெப்பநிலை உயருடன் கூடிய நாட்களாகவும் கூட இருக்கும். எனவே இப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாங்கள் வானியல் தொடர்பான அவதானிப்புகளை அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கூட இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த செப்டம்பர் 1 வரக்கூடிய அஸ்ட்ரோனமிக்கல் இவெண்ட்ஸ் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி பகுதியில் தான் முழுமையான அந்த முழுநிலவை ஸ்டர்ஜன் 3 நாங்கள் பார்த்திருந்தோம். அதே நேரம் ஒரு பார்ஷியல் சோலர் எக்லிப்ஸ், லூனர் எக்லிப்ஸும் கூட அதனோடு சேர்த்து வந்திருந்ததையும் நீங்கள் ரசித்திருக்கலாம். எனவே அந்த முழுநிலவுக்கு பிறகு இப்போது தேய்பிறையாகத்தான் அந்த நிலவு வந்து காணப்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு அந்த ஒரு கிரசண்டாக சுருங்கி கொண்டு போய் முழுமையான அந்த அமாவாசை என்று சொல்லி பார்த்தால் செப்டம்பர் 11 வரைக்கும் அது அந்த அமாவாசையாக டார்க்கர் ஸ்கையாக அந்த நிலவு நியூமூன் வந்து வரப்போகின்ற நிலையில் அது வரைக்கும் வந்து இருட்டான வானம் இருக்கும். அதுக்கு பிறகு அது வளர்கின்ற போதும் கூட பெரும்பாலும் நிலவின் ஒளி குறைந்து வானம் வந்து இருட்டாக இருப்பதன் காரணமாக இந்த காலத்தில் நாங்கள் நிறைய நட்சத்திர கூட்டங்களையும் தனித்த நட்சத்திரங்கள் அல்லது பல்வேறுபட்ட கேலக்சிஸ் நெபுலாஸ் போன்றவற்றை அவதானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஸ்டார் கேசிங்குக்கான இரவு பொழுதுகளாக இந்த இரவு பொழுதுகள் அமையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 11 செப்டம்பருக்கு பிறகு வளர்ப்பிறையை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே அதுவும் கூட கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நொழியூட்டப்பட்ட நிலவாக இருக்கும். எனவே அதுவும் எங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பைத்தான் தரும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு முழுநிலவு செப்டம்பர் 25 வரப்போகின்றமை இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த மாதத்தில். எனவே இப்போது என்று சொல்லி பார்த்தால் இந்த நிலவோடு சேர்ந்து நாங்கள் காணக்கூடிய பல்வேறுபட்ட பிளானட்ஸ் எவை என்று சொல்லி பார்த்தால் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர். இந்த பிளானட்ஸை வந்து நாங்கள் ஈஸ்டர்ன் ஸ்கையில்
காண முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் சூரிய உதயத்திற்கு முன்பு தானாம் பிரைட்டாக அவை தென்பட போகின்றன செப்டம்பர் மாதம் முழுவதும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் செவ்வாய் கிரகம் வந்து அதன் தனித்துவமான சிவப்பு நிறத்தில் தென்படும். ஜூபிட்டரை பொறுத்தளவில் கொஞ்சம் பிரைட்டாக அது காட்சியளிக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சூரிய உதயத்திற்கு முன்பு தெளிவாக காணக்கூடியதாக இருக்குமாம் இந்த இரண்டு பிளானட்ஸையும் என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதை தாண்டி நீங்கள் வந்து டெலஸ்கோப்ஸ் எல்லாவற்றையும் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாகவே நட்சத்திர கூட்டங்களை தெளிவாக அவதானிக்க முடியுமாம் இந்த காலத்தில். ஓரியோன், டோரஸ், மற்றும் சீட்டஸ், பிஸ்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அக்வேரியஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே இப்போது செப்டம்பர் மாதத்தில் அழகான காட்சி வானத்தில் எங்களுக்கு தரப்போகின்றன. நாங்கள் வெற்று கண்களால் அவதானிக்கக்கூடிய ஒரு சில நட்சத்திர கூட்டங்களையும் பார்க்க முடியும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வானியலில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் இந்த செப்டம்பர் மாதத்தின் இரவு பொழுதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 10:37 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
1: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சண்டஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சண்டஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
4: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KMBusiness.ca.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
6: 416-461-6401.
3: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

0: எஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:50 நிமிடம் ஆகியிருக்கின்றது.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க எஸ்டெஃபம்
2: 102.7. எஸ்டெஃபம் 102.7. மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும்

0: உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற phoenix.ca அல்லது 416-277-1039.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908. 8-5-6-5-6-4-1-6-9-0-8-5-6-5-6.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-2212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு வந்து கூட இருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு 1% குறைந்திருந்தாலும் நாளைக்கு வந்து 3% விலை உயர் எதிர்பார்க்கப்படுகின்றது. சிவிய தண்டர் ஸ்டோம் இன்னமும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை பொது தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் கூட டேமேஜிங் வின்ஸ், ஃபிளட்டிங், டொனாடோ ரிஸ்க் எல்லாமே தொடர்ந்து காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த காலநிலை நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி இருக்கின்றது, எப்படி மாறுகின்றது என்பது தொடர்பாக கண்டிப்பாக கவனமிடுங்கள் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். மிச்சிகனிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் கடும் குளிரான காற்றோடு இங்கே இருக்கக்கூடிய ஹியூமிட் ஏர் எல்லாமே சேர்ந்து தான் இந்த தண்டர் ஸ்டோம்ஸை உருவாக்குகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிகமான மழைப்பொழிவு, கடுமையான காற்று, ஒரு சில இடங்களில் இந்த லார்ஜ் ஹெயிலுக்கும் சாத்தியம் தென்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிற்பகல் வேளையிலும் கூட இந்த நிலைமைகள் இருக்கலாம். மாலை பொழுதிலும் கடும் மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்றோம் இன்றைக்கு என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. எங்களுக்கும் வெப்பநிலை உயர்வு இருக்கின்றது என்று சொன்னாலும் ஒரு சில இடங்கள், அதாவது லண்டன் போன்ற பகுதிகளுக்கு என்வாயர்மெண்ட் கனடா வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் வார்னிங்கை விடுத்திருக்கின்ற நிலைமை இன்றைக்கு இருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு வந்து டே டைம் ஹை என்று சொல்லி பார்த்தால் 32°C வெப்பநிலை இருந்தாலும் 41°C லண்டன் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள இருக்கின்றமை தொடர்பான எக்ஸ்ட்ரீம் ஹீட் வார்னிங்கை தான் சுற்றுச்சூழல் கனடா இன்று விடுத்திருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைக்கே அந்த வெப்பம் அங்கு உயர்வாகத்தான் நடிக்கின்றதாம். வியாழக்கிழமை வரைக்கும் அது தொடர்ந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் அங்கு தென்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்படுகின்றன. சரி, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் டொரண்டோ 21 இப்போதைய வெப்பநிலை, 25 நாங்கள் உணர்கின்றோம். 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 35°C என்று உணரப்படும் கூடிய உணர்நிலையாக சூரிய வெளிச்சமும் இடையிடையே கொஞ்சம் தென்படலாம். ஆனால் மழைக்கான ஆயத்தங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றமையும் கூட நாங்கள் பார்க்கின்றோம். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் இன்றைக்கு ஒரு சில குறிப்பிட்ட நேரத்திலாவது சந்திக்கக்கூடியதாக இருக்குமாம். பார்க்கலாம் இந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் இன்றைக்கு வர இருக்கின்றது என்று சொல்லி. பிற்பகல் வேளையில் 3 mm வரைக்கும் மழையும், மாலை பொழுதில் 5-10 mm வரையிலான மழையும், இரவு வேளை 1-3 mm வரையிலான மழையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை எதிர்வு கூறுகின்றார்கள். 7:52 சூரிய அஸ்தமனம் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை இந்த மழை இல்லாமல் சூரிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெப்பநிலையும் கூட சிறப்பாகவே இருக்க போன்றது. 25 உயர்ந்திருக்குமா, 32°C உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில் தான். 24 வெப்பநிலை, 29 வரை தான் உணரப்போகின்றோம். லாங் வீக்கெண்ட் வர இருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தின் முதல் வார இறுதி, ஸ்கூல் தொடங்குவதற்கு முன் வரப்போகின்ற லாங் வீக்கெண்டாக அமையப்போகின்றது. சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலை, 26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 22-25 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் தான் அன்றைக்கும் இருக்கும். திங்கட்கிழமையும் மெயின்லி சனிதான். 23 வெப்பநிலை, 27 உணரக்கூடியதாக இருக்கும். எனவே சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாங்கள் இந்த கோடை காலத்தில் செல்லவில்லை அல்லது அனுபவிக்கவில்லை என்று சொல்லி விட்டு வைத்திருக்கக்கூடிய மிச்சம் மீறி இந்த வெளிப்புற நடவடிக்கைகளுக்குரிய நிலைமைகளை தான் இந்த லாங் வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு தரப்போகின்றது. எனவே அதையும் நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். பேங்க் ஆஃப் கனடா இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கின்றது, அதன் கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை இன்று காலையிலே செய்திருக்கின்றது. அதன் பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தாங்கள் அப்படியே இறுக்கமாக விடாப்பிடியாக 2.25% பேணுகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் அறிவித்திருக்கின்றது பேங்க் ஆஃப் கனடா. பொருளாதார வல்லுநர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை தான் எதிர்பார்த்திருந்தார்கள். அதற்கேற்ற வகையில் தான் மாற்றமில்லாமல் 2.25% இந்த வட்டி வீதம் தொடர்ந்து பேணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 2025 டிசம்பர் மாதத்தில் இருந்தே கனடாவின் மத்திய வங்கி வந்து இந்த வட்டி வீதத்தை மாற்றாமல் அப்படியே பேணி வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இன்றைக்கும் அதே அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாகவே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றாமல் பேண இன்றைய அறிவிப்பு வந்து 7வது தடவையாக வெளியிடப்படுகின்ற ஒரு அறிவிப்பாக அமைகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதே நேரம் பேங்க் ஆஃப் கனடா என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இப்போது பொருளாதாரத்தில் ஒரு விரிவடையும் மீட்சி என்று சொல்லித்தான் குறிப்பிட்டிருக்கின்றது. பிராட்னிங் ரிகவரி என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த பொருளாதாரத்தின் நிலைமை தொடர்பாக பேங்க் ஆஃப் கனடா
சொல்லியிருக்கின்றது. எனவே இப்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தரவுகள் நாங்கள் எதிர்பார்த்த இந்த விரிவடை மீட்சியை தான் உறுதிப்படுத்துகின்றன சொல்லி மத்திய வங்கி சொல்லியிருந்தாலும், புதிதாக அமெரிக்க அதிபரால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க வரிகள், ஈரானுடனான அமெரிக்காவின் புதிய போர் இப்போது தீவிரமடைதல், எனவே இவற்றின் காரணமாக மீண்டும் பணவீக்கம் அதிகரிப்பதற்கான அபாயங்கள் தென்படுகின்றன. எனவே இதன் காரணமாகத்தான் வட்டி வீதத்தை நாங்கள் மாற்றாமல் பேணுகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் பேங்க் ஆஃப் கனடா அதற்கான காரணங்களையும் வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். கடந்த தடவை அந்த வட்டி வீதம் தொடர்பான அறிவிப்பு ஜூலை மாதத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. எனவே அந்த ஜூலை மாதத்திலிருந்து இப்போது வரைக்கும் இந்த US பெஞ்ச்மார்க் ஆயில் பிரைஸ் வந்து 13% உயர்ந்திருப்பதாகவும் கூட இந்த தரவுகளும் இங்கு வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்ல முடிகின்றது. அதே நேரம் கடந்த ஜூலை மாதத்தில் இருந்து அமெரிக்கா கனடாவுடனான அந்த ட்ரேட் வோரும் கூட இப்போது அதி தீவிரம் அடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் வட்டி வீதத்தை குறைத்தல் என்பது பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான வெளிப்புற சிக்கல்கள் அல்லது கனடா அமெரிக்கா இடையே நீடிக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தில் இருந்து எங்களை மீள முடியாமல் செய்துவிடலாம் என்பது தொடர்பாகவும் கூட பல விடயங்கள் இங்கு பேங்க் ஆஃப் கனடாவினால் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2.25% தொடர்ந்தும் பேணப்படும் என்பதைத்தான் இன்று அறிவித்திருக்கிறார்கள். 11:06 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426 ப்ராப்பர்ட்டி வலியையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4446-4080.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
9: This is சித்ரா செல்வநாதன் from பிரேமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
8: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:19 ஆகியிருக்கின்றது. விஞ்ஞானிகள் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு தொடர்பாக முக்கியமான தகவலை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். தாங்கள் வந்து இங்கிலீஷ் கோஸ்டில் ஒரு ஏன்ஷியன் சூப்பர் வால்கேனோ ஒன்றைத்தான் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று சொல்லி அந்த அறிவிப்பு அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்தின் கிழக்கு கரையோரத்தின் கீழ்தான் மிக மிக பிரம்மாண்டமாக ஒரு மிக பழமையான ஒரு எரிமலை ஒன்று இருந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போதைய இத்தாலியின் மவுண்ட் எட்னா வந்து ஒரு ஆக்டிவான வால்கேனோவாக இருக்கின்றது. அந்த மவுண்ட் எட்னாவிலும் பார்க்க 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமான எரிமலை தான் அங்கு இருந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த எரிமலை வெடிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எச்சங்களை வைத்து ஆராய்ந்துதான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த சூப்பர் வால்கேனோ என்று சொல்லி பார்த்தால் இது வந்து மிக மிக அதிகமான பரப்பளவில் நீண்டு காணப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களைத்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள். தி வாஷ் பகுதிக்கு அடியில் அது மையமாக அமைந்திருந்தது என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி இங்கிலாந்தின் நோர்ஃபோக் மற்றும் லிங்கன்ஷியர் இந்த பகுதி வரை அது பரந்து விரிந்து காணப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 65 கிலோமீட்டர் வந்து குறுக்களவு கொண்ட ஒரு பெரிய எரிமலையாகவும் கூட அது இருந்திருக்கின்றது. இதை தாண்டி 454 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அது பல 1000 ஹைட்ரஜன் பாம்ஸ் வெடிக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த ஆற்றலுக்கு நிகரான ஆற்றலோடு வெடித்திருந்தது என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். 454 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு என்பதைத்தான் இங்கு பகிர்ந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஜியோலஜிக்கல் சர்வே அதன் ஆய்வாளர்கள் வந்து நோர்வே, ஸ்வீடன் மற்றும் இந்த பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள், பெலாரஸ் மற்றும் போலண்ட் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹியூஜ் லேயர் ஆஃப் வால்கானிக் ஆஷை வந்து ஆய்வு செய்து பார்த்துத்தான் இந்த பகுதியில் இருந்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எரிமலை சாம்பல் படிமங்கள் வந்து ஒரே இந்த சூப்பர் வால்கேனோ வெடித்த போது வெளியிடப்பட்டவை என்று சொல்லி இப்போது உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த சூப்பர் வால்கேனோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த டேர்ம் எப்போது பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு எரிமலை ஒன்று 1000 கன கிலோமீட்டருக்கும் அதிகமான பொருட்களை வெளியேற்றியிருந்தால் அந்த எரிமலைகள் தான் மீப்பெரும் எரிமலைகள், அதாவது சூப்பர் வால்கேனோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றன. More than 1000 cubic kilometers of materialஐ அவை வெளியிட்டால் அந்த இரப்ஷனின் போது என்பதைத்தான் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இந்த பூமியில் என்று சொல்லி பார்த்தால் 30 சூப்பர் வால்கேனோஸ் வந்து காணப்படுகின்றன. UKக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வால்கேனோ இது என்று சொல்லி பார்த்தால் இத்தாலியின் நேப்பிள்ஸ் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கேம்பி ஃப்ளேக்ரி என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் வால்கேனோ வந்து UKக்கு அண்மையில் காணப்படுகின்றது. ஆனால் அதை விட இன்னும் 29 சூப்பர் வால்கேனோஸ் பூமியின் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தோபா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு எரிமலை. அது 74,000 ஆண்டுகளுக்கு முன்பு வெடித்திருந்ததாம். அப்போதே அந்த எரிமலை வெடிப்பின் போது நிகழ்ந்திருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பாக ஆராயப்பட்ட போது அதில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் எவிடன்ஸை வைத்து பார்த்தால் பூமியில் அப்போதிருந்திருக்கக்கூடிய மக்களில் வெறும் 1000 பேர் மட்டும்தானாம் அந்த எரிமலை வெடிப்புக்கு பிறகு எஞ்சி தப்பி பிழைத்திருந்தார்கள். அவர்களால் தான் மீண்டும் இந்த மனித சமுதாயம் இங்கு பெருகியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருந்தார்கள். அதை விடுத்து எல்லோருமே அழிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்போதைய அந்த டோபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூப்பர் வால்கேனோ வெடித்த போது அந்த நிலைமை ஏற்பட்டது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இப்போதைய இந்த வாஷ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்த இந்த சூப்பர் வால்கேனோ வந்து இங்கிலாந்தின் பல்வேறுபட்ட சமதரைகள், ஒரு கழிமுகம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியிருக்கின்ற இடங்களுக்கு கீழ் அது காணப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். டைனோசோர்கள் இந்த பூமியில் உலவுவதற்கு ஒரு 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே அது வந்து ஒரு ஆக்டிவாக இருந்திருக்கக்கூடிய எரிமலையாக இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அந்த எரிமலை வெடிப்பு என்பது இந்த பூமியின் வரலாற்றில் மிக பெரியதாக இருந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியின் அந்த கிரஸ்ட் இருக்கின்றது மேலோடு, அந்த மேலோட்டின் 100 கணக்கான கன கிலோமீட்டர்ஸ் பகுதியை அது வளிமண்டலத்தின் மேல் அடுக்குக்குள் தூக்கி எறிந்திருக்கலாம் அந்த எரிமலை வெடிப்பு என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த
படிவங்களாக கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள் சொல்லுகின்றன என்பதைத்தான் அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரியான ஒரு வெடிப்பு என்பது இப்போது ஏற்பட்டால் அது வந்து மனித குலத்தின் அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸையே கேள்விக்குள்ளாக்கும் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். மனித குலத்தின் இருப்பிற்கே அது அச்சுறுத்தலாக அமையலாம். அப்படி ஒரு எரிமலை வெடிப்பு இப்போது ஏற்பட்டால் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆய்வுக் கட்டுரை வெளியிடப்பட்ட போது அதன் முதன்மை ஆசிரியர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நாங்கள் அது தொடர்பாக இப்போது பயப்பட தேவையில்லை, என்றால் ஒரு எரிமலை என்பது முழுமையாக செயலிழந்து போகுமாக இருந்தால் அதற்கு பிறகு மீண்டும் அது உயிர் பெற வாய்ப்பில்லை என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் டோமண்டாக பல தசாப்தங்களாக அல்லது பல நூற்றாண்டுகளாக வெடிக்காமல் எரிமலை வந்து இருக்கலாம், ஆனால் அது முழுமையாக செயலிழந்து போகின்ற போது அது மீண்டும் உயிர் பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லித்தான் அவர் ஒரு நல்ல செய்தியும் கூட பகிர்ந்திருக்கின்றார். எனவே அது மீண்டும் வெடிக்காது, அது தொடர்பாக நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லித்தான் அந்த த வாஷ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற சூப்பர் வோல்கேனோ தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 11:26 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன் 437-860-7002.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:39 ஆகியிருக்கின்றது. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல், மிக முக்கியமான கப்பல் USS அப்ரஹாம் லிங்கன், அது இன்று புதன்கிழமை தாய்லாந்தை வந்து சேர்ந்திருக்கின்றமை தொடர்பான முக்கியமான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. 8 மாதங்களுக்கு மேலாக அது கடலிலேயே செலவிட்டு முதல் முறையாக இன்று புதன்கிழமை தாய்லாந்தை அது வந்தடைந்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அதில் பணியில் இருக்கக்கூடிய அந்த மாலுமிகளின் நலன் குறித்த கவலைகளுக்கான ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த லிங்கனை பொறுத்தளவில் அது மிக நீண்ட காலம் கடலில் இருந்ததன் காரணமாக அதன் மேல்தளம் முழுவதுமே துருப்பிடித்த நிலையில் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அதன் பயணம் தொடரப்பட்டுத்தான் தாய்லாந்தின் சிட்டி ஆஃப் பட்டாயாவை அது வந்து சேர்ந்திருக்கின்றதாம். இந்த சிட்டி ஆஃப் பட்டாயாவில் இருந்து ஒரு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் லியம் சாபாங், போர்ட் ஆஃப் லியம் சாபாங், அங்குதான் அது இப்போது நிலை நிறுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த போர்ட் ஆஃப் லியம் சாபாங்கை பொறுத்தளவில் இது வந்து வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்க இராணுவம் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் விசிட்ஸை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரைம் டெஸ்டினேஷன் என்பதையும் கூட இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த வியட்நாம் போர் நடைபெற்றதுக்கு பிறகு அமெரிக்க இராணுவத்தினர் பெரும் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது ஓய்வு மற்றும் இளைப்பாறுதலுக்கான ஒரு முக்கிய இடமாகத்தான் இந்த பட்டாயா நகர் விளங்குகின்றது. எனவே அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த லாம் ஷாபாங் துறைமுகத்துக்கு தான் இப்போது USS அப்ரஹாம் லிங்கன் சென்று சேர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். US நேவி ஹிஸ்டரி அதனை நாங்கள் இப்போது சற்று புரட்டி பார்த்தால் USS அப்ரஹாம் லிங்கனை பொறுத்தளவில் அது இப்போது மிக நீண்ட காலம் வந்து கடலில் பயணித்து ஒரு சாதனையை படைத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 100,000 டன் எடை கொண்ட கப்பலாகத்தான வந்த விமானம் தாங்கி கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து கடந்த நவம்பர் மாதத்தில் சாண்டியாகோ அந்த கடற்கரையிலிருந்து அது புறப்பட்டிருந்ததாம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அது கலிபோர்னியாவுக்கு திரும்புகின்ற போது அமெரிக்க கடற்படை வரலாற்றிலேயே மிக நீண்ட பயணங்களில் ஒன்றை அது நிறைவு செய்திருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. சதர்ன் கலிபோர்னியாவை தான் அது சென்று சேரப்போகின்றது. எனவே அந்த பயணம் வந்து இந்த ஆண்டின் இறுதிப்பகுதியில் தானாம் நிகழ இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதில் முதல் ஒரு நிறுத்தத்தை தான் இப்போது அது சென்று சேர்ந்திருக்கின்றது. தாய்லாந்தின் பட்டாயா, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் ஆஃப் லியோம் சாபாங் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு துறைமுகத்தை அது இன்றைக்கு சென்று சேர்ந்திருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பலின் கேப்டன் டான் கீலர் இது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியையும் கூட வெளிப்படுத்தியிருக்கின்றார். எங்களது வரலாற்று சிறப்புமிக்க இந்த பயணத்தில் தாய்லாந்தை முதல் துறைமுக வருகையாக மேற்கொள்வதில் நாங்கள் அனைவரும் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றோம் என்று சொல்லியும் கூட ஒரு ரிப்போர்ட் அவரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரானுடனான அந்த போரில் இந்த போர் நடவடிக்கைகள் மற்றும் முற்றுகை பணிகளின் போது லிங்கன் நீர்மூழ்கி கப்பல் தொடர்ச்சியாக கடலில் இருந்திருக்கக்கூடிய இந்த நாட்களின் எண்ணிக்கையில் ஒரு நவீன கால சாதனையை படைத்திருக்கின்றது என்று சொல்லியும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக மிக நீண்ட காலம் நீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கப்பல் பயணத்தில் அதில் கடமையில் இருந்திருக்கக்கூடிய அந்த கடற்படை வீரர்கள் வந்து பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொண்டதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான அந்த சப்ளை வந்து சரியாக கிடைக்கவில்லை என்பதும் கூட சொல்லியிருந்தார்கள். பொருட்கள் அல்லது பல்வேறுபட்ட விடயங்கள் அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. அதே நேரம் தொடர்ச்சியாக அந்த பணி சுமைகள் வந்து அவர்களுக்கு மனரீதியான பிரச்சனையும் கூட கொடுத்திருந்தது என்பதை சொல்லியிருந்தார்கள். எனவே அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு 5,000 பேரில் ஒருவராவது தற்கொலைக்கு முயற்சித்திருக்கின்றார் என்பது தொடர்பான ரிப்போர்ட்ஸும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்தன. இப்போது அந்த கப்பல் வந்து மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அதன் முதல் நிறுத்தத்தை தான் அது இன்று சென்று சேர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பேசிக் சப்ளைஸ் வந்து மிக அதிகமான பற்றாக்குறையை சந்தித்திருந்தன அந்த கப்பலில் இருந்தவர்களிடையே என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அடிப்படை பொருட்களுக்கான பற்றாக்குறை, நீர் மாசுபாடு, அங்கிருக்கக்கூடிய அந்த குழாய் நீர்க்குழாய்கள் தொடர்பான பிரச்சனைகள், மோசமடைந்து வரக்கூடிய மனநலம், அந்த தள பாதுகாப்பு குறித்த கவலைகள் பரவலாக ஏற்பட்டிருந்ததோடு மட்டுமல்லாமல்
மெயில் சிஸ்டம் அதிலும் கூட நிறைய இடையூறுகள் வந்து எதிர்கொள்ளப்பட்டதாம். அஞ்சல் சேவை அதில் ஏற்பட்டிருந்த அந்த இடையூறுகளால் கப்பலுக்கு வந்து கொண்டிருந்த பல உதவி பொதிகள் மாதக்கணக்கில் வழியிலேயே தொலைந்து போயிருந்தன என்று சொல்லியும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போது அந்த கப்பல் வந்து மீண்டும் இந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக தாயகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பணியை, அதாவது அந்த எப்ரஹாம் லிங்கன் அந்த ஒரு கடற்படை கப்பல் அந்த ஒரு விமானம் தாங்கி கப்பல் செய்திருக்கக்கூடிய அந்த பணியை இப்போது செய்வதற்காக யுஎஸ்எஸ் ஜோர்ஜ் HW புஷ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் தாங்கி கப்பல் வந்து மத்திய கிழக்கு பகுதிக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். ஈஸ்ட் ஏஷியாவில் தான் அந்த ஜோர்ஜ் வாஷிங்டன் கப்பலும் அங்கு பயணித்திருக்கக்கூடிய ஜோர்ஜ் வாஷிங்டன் கப்பலும் கூட இந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:45 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது.

புதுப்பட்டி பொன்னுதாயி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கும். நேரம் 11:50. சூரிய வெளிச்சம் அதிகம் தென்படவில்லை. முகில் கூட்டங்களை தான் நிறையவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்று வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிகளவில் மழை வரக்கூடிய வாய்ப்புகளைத்தான் இனி நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். மாலை பொழுதில் அதிகமான மழை 5-10 mm வரைக்கும் கூட தண்டர் ஸ்டோம் இருக்கலாம். இடியுடன் கூடியதாக இடையிடையே மின்னல் வெட்டத கூடியதாக அந்த மழையை நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். காலை பொழுது மாதிரி இரவிலும் கூட மழை 1-3 mm வரைக்கும் இருக்கலாம். அதேவேளை மெல்லிய தூரலாக 1 mm அளவிலான மழை இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றனர்.

பார்க்கலாம். 35 டிகிரி செல்சியஸ் கூடிய உணர்லையாக உணரப்படும். இரவில் 19-20 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். 7:52 சூரியன் அஸ்தமிக்கும். இன்றைய நாளில் எரிபொருள் விலை நாளைக்கு உயர இருக்கின்றது. இன்றைக்கு 1% குறைந்திருந்தாலும் நாளை தினம் 3% விலை உயர்வு ஏற்படும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இதுவரை நேரமும் இன்றைய தினம் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.

0: பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seyontax.ca.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
1: அனைவருக்குமான
4: புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி. இப்பொழுது முதல் 3 மணி வரைக்குமே வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் இன்றைக்கும் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றது. இன்று செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 3 மணி வரைக்கும் கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

12:07 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ் 31 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 23 டிகிரி செல்சியஸ் 29 உணர இருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதுமே ஒரு இடியுடன் கூடிய ஒரு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. 5 to 10 mm வரை மாலை வேளையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தற்போதைய தரவுகள் வந்து கூறுகின்றன. நாளை வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது. 34 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்கட ஒலிபரப்புகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212 eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 12:08 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavitra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Dikumidiyal. Inga Matume, Dr. Pavitra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பனிரெண்டு மணி 22 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோண்டோ உட்பட ஜிடிஏ பகுதிகளில் வந்து இன்றைக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதாவது காலை நேரத்தில் வந்த முதல் தண்டர்ஸ்ட்ரோம் வந்து தற்பொழுது கடந்து சென்று விட்டாலும் கூட மதியத்திலிருந்து மாலை நேரத்திற்குள்ளே இன்னும் ஒரு வலுவான புயல் வந்து உருவாகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை நிபுணர்கள் வந்து எச்சரித்திருக்கிறார்களாம். இந்த இரண்டாவது வரப்போகிற புயல் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கலாம் அப்படின்னு கூட அவர்கள் கணித்திருக்கின்றார்களாம். என்று பார்க்கும்போது மணிக்கு 110 முதல் 130 கிலோமீட்டர் வரை வேகத்தில் வந்து பலத்த காற்று வீசும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவிலான ஆலங்கட்டி மழை அல்லது கனமழை, சில இடங்களில் சூறாவளி கூட ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட கணித்திருக்கிறார்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடந்த சில நாட்களாக மழை வந்து ஒரே பெய்து கொண்டிருக்கிறதால நிலம் வந்து ஏற்கனவே ஈரமாகவே இருப்பதாலையும் மீண்டும் மீண்டும் அந்த கனமழை வந்து பெய்யும் சந்தர்ப்பத்தில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படும் அபாயம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே என்ன, இன்று மாலை அல்ல அது மதியத்திற்கு பிறகு மாலை வேளை வரை வெளியில் செல்கிற ஜிடிஏ மக்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அடிக்கடி வெதரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்கேயும் போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் வானம் வந்து கடுமையாக இருண்டு தண்டர் ஸ்ட்ராம் வந்து நெருங்கினால் கூட நீங்கள் உங்களோட கார்லேயோ அல்லது வீட்லேயோ பாதுகாப்பாக இருங்க அப்படி கூட சொல்லியிருக்கிறாங்க. அடிக்கடி வெதரை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வானிலை நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நேரம் 12 மணி 24 நிமிடம். இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வந்த வரி விலக்குகள் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 31 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் விலையில் 10% டீசல் விலையில் 4% மக்கள் சேமிக்க வழிவகுக்கும் இந்த வரி விலக்குகள் வரும் வாரத்துடன் நிறைவடையவிருந்தன. குறித்த சலுகைகள் நீடிக்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் அடங்கலானோர் கோரியிருந்தனர். அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த வர்த்தக ஒப்பந்தத்தை அரசியல் காரணங்களுக்காக கனேடிய பிரதமர் மார்க்கானி நிராகரித்ததாக அமெரிக்க துறைச்சேரி செயலாளர் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மீது இலவசமாக ஏறி பயணிக்கும் ஒரு பிரச்சினையே கனடா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த இறுதி நேர நிபந்தனைகளை அடுத்து ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறியிருந்தது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்பு அடங்கலான நீதித்துறை மறுசீரமைப்புகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவை கேள்வி எழுப்பியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை அடங்கலான சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் பரிந்துரைகளை பின்பற்றியே இந்த மறுசீரமைப்புகள் செயல்படுவதை தெளிவாக விளக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். தமது உரிமைகளுக்காக போராடிய விவசாயிகள் கடந்த அரசில் மனிதநேயமற்ற முறையில் கைது செய்யப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் சபையில் கூறியபோது திமுகவின் அமளியில் ஈடுபட்டு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூ புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:46 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பேங்க் ஆஃப் கனடா வந்து கனடாவின் வட்டி விகிதத்தை வந்து அறிவித்திருக்கிறதாம். அதில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பேங்க் ஆஃப் கனடா இன்று தனது முக்கியமான வட்டி விகிதத்தை வந்து 2.25% வைத்திருக்கின்றதாம். இதன் மூலம் தொடர்ந்து 7வது முறையாக இந்த வட்டி விகிதத்தில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி கூட பேங்க் ஆஃப் கனடா வந்து தெரிவிச்சிருக்கு. அதாவது அமெரிக்காவோட நமக்கு நடக்கிற வர்த்தக பிரச்சனைகளாகட்டும், அது மட்டும் இல்லாமல் அதிகரித்து வர பணவீக்கம், அத்துடன் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகிற அந்த பிரச்சனை, இவை எல்லாமே கணக்கில் கொண்டுதான் பொருளாதாரத்தில் வந்து இன்னுமே நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது அப்படின்னும், இதனாலேயே வட்டி வீதம் வந்து குறைவடைகிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான பணவீக்கம் வந்து தொடர்ந்து அதிகமாக நீடிக்கும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் வட்டி வந்து உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பையும் கூட பேங்க் ஆஃப் கனடா கவனத்திலேயே வச்சிருக்கிறோம் அப்படின்னு கூட தகவலை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வட்டி குறையவும் இல்லை உயரவும் இல்லை, 2.25% அப்படின்ற அடிப்படையிலேயே வந்து தொடர்ந்தும் காணப்பட போகின்றது. 12:47 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839119.
6: Welcome to New Ocean Supermarket.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
7: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
9: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

1:06 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 33 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடுமையான இடியுடன் கூடிய புயலுக்கான ஆரஞ்ச் அலர்ட் கூட சுற்றுச்சூழல் கனடாவால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அபாயகரமான இடியுடன் கூடிய புயல் வந்து உருவாவதற்கான சூழ்நிலை கூட நிலவுகின்றதாம். பலத்த காற்று மற்றும் ஆலங்கட்டி மழை, கனமழை கூட பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அபாயகரமான இடியுடன் கூடிய புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுகின்றதாம். மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசும் அப்படின்றும் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 50 மில்லிமீட்டர் வரையில் இன்று மதியத்திலிருந்து மாலை வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கலாம் அப்படின்றும், சற்று கவனமாக வெதரை வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு கூட சுற்றுச்சூழல் கனடா தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்களே stfm.ce ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக stfm தமிழ், யூடியூப் ஊடாக stfm 102.7. அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212, stfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 1:07, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-046-2-416-2-1-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-
2: கிடைக்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: என்ன சரியா சிரம
10: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட
11: 416-704-8074. நடனம் சாங்கா
12: பாங்க
11: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க வாட் அகைன் பாங்க
12: இல்ல சாங்கு
11: சாங்கு எங்க பாட
12: வாங்க வாங்கண்ணா
11: என்னண்ணா
12: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா
11: சரியா புரியலண்ணா

1:20 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பீல் ரீஜனில் வந்து இந்த ஆண்டின் முதல் மனித வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதாம். குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி அப்படின்ட்டு சொல்லி சுகாதாரத்துறையினர் வந்து இந்த அறிவித்தல வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதாவது வெஸ்ட் நைல் வைரஸ் வந்து கொசு கடிப்பதன் மூலமாகத்தானாம் மனிதர்களுக்கு பரவுமாம். பெரும்பாலானவர்களுக்கு அறிகுறியே இல்லாமல் இந்த வைரஸ் பரவிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சிலருக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, வாந்தி போன்றவை கூட ஏற்படலாம். சிலருக்கு வந்து இதில் ஒரு இரண்டு அறிகுறிகள் கூட ஏற்படலாம் அப்படின்னும், அரிதான நிலையிலேயே நரம்பு மண்டலத்தை கூட இந்த வைரஸ் வந்து பாதிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இவ்வாறான அறிகுறிகள் இல்லை அப்படின்றதுனால அந்த வைரஸ் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்லி நாம் எடுக்க இயலாது அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் கொசு கடிப்பதன் மூலமாகத்தான் இது பரவுது அப்படின்னும், அதனால கொசு கடிக்காமல் அந்த பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக மாலை மற்றும் அதிகாலை நேரங்களில் கொசுக்கடி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுமாறு தான் இந்த சுகாதார அதிகாரிகள் வந்து மக்களை வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் வெளியில் செல்லும்போது மாஸ்கிட்டோ கடிக்காமல் இருப்பதற்கான லோஷன்ஸை வந்து நீங்கள் உங்களோட உடம்பில் வந்து அப்ளை பண்ணி கொள்ளுங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நீளமான ஆடைகளை வந்து அணிந்து கொள்ளுங்கள். வீட்டை சுற்றி தேங்கி நிற்கும், அதாவது மழை நீர் தேங்கி நிற்கின்ற தண்ணீரை வந்து அகற்றி கொள்ளுங்க. அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நீங்கள் எடுங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. கோடை முடிந்தாலும் கூட இந்த கொசுக்கடியிற பிரச்சனை வந்து இன்னும் முடியலை அப்படின்னும், விண்டர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள், உங்கள் வீடுகளை வந்து கொஞ்சம் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கூட சுகாதார அதிகாரிகள் வந்து அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார்கள். 1:22 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. இன்று வெளியாகியுள்ள குறித்த அறிவிப்பு ஈரான் போர் மற்றும் அமெரிக்க வரி விதிப்புகள் ஏற்படுத்தும் தாக்கங்களின் மத்தியில் பொருளாதார வல்லுநர்களால் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். ஈரான் போர் ஏற்படுத்தியுள்ள எரிபொருள் விலை உயர்வுகளால் கனடாவின் ஜூலை மாதத்திற்கான பணவீக்கம் 3% அதிகரித்திருந்தது. டொரண்டோ, வன்கூவர் மற்றும் கியூபெக் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளமை அமெரிக்கா டிரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தகப் போரில் தமது நிலைப்பாட்டுக்கு கனேடிய மக்கள் வழங்கும் ஆதரவை தெளிவாக காண்பிப்பதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்களுக்கு பின்னால் கனேடிய மக்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தமது சொந்த நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படாதவர்களை முடக்குவதிலேயே தேசிய மக்கள் சக்தி அரசு முழுமையான கவனம் செலுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்க ஜனநாயக சூழலை வலுப்படுத்த அரசு தவறியுள்ளதாக தெரிவித்துள்ள அது, இந்த அணுகுமுறை மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்தியாவின் அடுத்த பிரதமர் விஜய்தான் என்றும், ராகுல்காந்தியே அவரை பிரதமர் இருக்கையில் அமர வைப்பார் எனவும் தாவேகா எம்எல்ஏ கனிமொழி தெரிவித்துள்ளமை பேசும் பொருளாகியுள்ளது. இந்நிலையில் ராகுல்காந்திதான் பிரதமர் வேட்பாளர் என்பதை முதலமைச்சர் விஜயே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், தாவேகா எம்எல்ஏக்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கூறியுள்ளார்.
1: Station with the best music. It's East FM. Feel the power. Feel the bass.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100 மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002. பிளக் இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10 பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana. Ahmed Tamzi 4378607002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
6: FM 102.7
5: East FM.ca.

0: ஒரு மணி 1:44 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் வூட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரைஸ் அப்பல்லோ யோக் சினிமாஸில் இப்பொழுது யாஷ் நடிப்பில் டாக்ஸிக், சூர்யா நடிப்பில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மற்றும் ஹாய் ஒன்ஸ் மோர் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வூட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரைஸ் அப்பல்லோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: கரடி வந்து வழி மறிச்சா

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீத் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 B Kennedy Road கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்காப்ரூவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பு டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில்

0: Academy. பிள்ளைகளின் கல்வித்துறையையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707 மார்க்கம் அகாடமி.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

2:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோன் அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24°C 33°C ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று கடுமையான இடியுடன் கூடிய புயலுக்கான ஆரஞ்ச் அலர்ட் கூட விடப்பட்டிருக்கின்றது. சுற்றுச்சூழல் கனடாவால் மிகப்பெரிய ஒரு ஆலங்கட்டி மலை மற்றும் கனமழையுடன் கூடிய அபாயகரமான புயல்கள் கூட வருகின்ற சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு கூட சுற்றுச்சூழல் கனடா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் புயலானது மணிக்கு 110 km வேகத்திற்கும் அதிகமாக வீசும் அப்படின்றும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பலத்த காற்றும் கூட வீசும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட வீடுகளில் பொருட்கள் ஏதேனும் வெளியில் பறப்பதற்கேற்ற மாதிரியாக இருந்தால் அதனை நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து வைத்து விடலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 50 mm அளவில் மழைப்பொழிவு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே 3 மணிக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே 3 மணிக்கு பிறகு ஏதேனும் பயணங்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வெதரை வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.CA ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக ரசிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6 4 5 9 8 6 6 9. உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணைய தளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

2:19 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோ அரசின் டக்ஃபோர்ட் வைத்த ஒரு லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் அப்படின்ற பேர் பலகையை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 25,000 டாலர்ஸ் அதாவது கெனேடியன் டாலர்ஸ் வந்து செலவு செய்திருப்பது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கின்றதாம். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து லேக் ஒன்டாரியோவை எப்போ அந்த லேக் அமெரிக்கா அப்படின்ட்டு சொல்லி அழைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டாரோ அதற்கு பிறகு டக்ஃபோர்ட் வந்து ஒரு பலகை ஒன்றில் வந்து இங்கிலீஷ் மற்றும் ஃப்ரெஞ்சில் வந்து லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் அப்படின்ட்டு எழுதப்பட்ட ஒரு பலகையை வந்து லேக் ஒன்டாரியோவுக்கு அருகில் வந்து நிறுத்தியிருக்கின்றார். இதற்காக டாக்ஸ்பேயர்ஸ்ட பணத்திலிருந்து 25,000 கனேடிய டாலர்கள் வந்து செலவிடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கான். அது எப்படி நீங்கள் டாக்ஸ்பேயர்ஸ்ட பணத்தை வந்து எடுப்பீங்க அப்படின்ட்டு சொல்லி எதிர்கட்சிகள் கூட கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களாம். அது மட்டும் இல்லாமல் வர்த்தக போர் போன்ற முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிற இந்த நேரத்தில் இது மாதிரியான செலவு முக்கியமாக தேவையா அப்படின்னு கூட எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார்களாம். 2:21 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று ட்ரோண்டோவில் வந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கூட விடப்பட்டிருக்கின்றதால உங்களுடைய வீட்டின் அருகே தண்ணீர் வந்து தேங்காமல் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய வீட்டில் கீழ் நோக்கி வர மழைநீர் குழாய் வந்து ஃபவுண்டேஷனுக்கு அருகில் இருக்காமல் கொஞ்சம் வெளியிலே நீர் செல்லும் வகையில் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களோட வடிகால் தொட்டியில் கூட குப்பை இருக்கா அப்படின்னு கூட பார்த்து அவ்வாறு குப்பைகள் தேங்கி இருக்கும் பட்சத்தில் அவைகளை வந்து அகற்றுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உங்களோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள தண்ணீர் வந்து புகுற அபாயத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றா 50 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு குப்பைகள் வந்து உங்களோட குழாய்களை வந்து அடைத்து கொண்டிருக்கும் பொழுது பேஸ்மெண்ட்டுக்குள்ள தண்ணீர் கூட நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ உங்களுக்கு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கின்றார்கள். 2:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: East FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வந்த வரி விலக்குகள் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 31 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் விலையில் 10% டீசல் விலையில் 4% மக்கள் சேமிக்க வழிவகுக்கும் இந்த வரி விலக்குகள் வரும் வாரத்துடன் நிறைவடைவிருந்தன. குறித்த சலுகைகள் நீடிக்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் அடங்கலானோர் கோரியிருந்தனர். அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த வர்த்தக ஒப்பந்தத்தை அரசியல் காரணங்களுக்காக கனேடிய பிரதமர் மார்க் கானி நிராகரித்ததாக அமெரிக்க துறை செய்தி செயலாளர் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மீது இலவசமாக ஏறி பயணிக்கும் ஒரு பிரச்சினையே கனடா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த இறுதி நேர நிபந்தனைகளை அடுத்து ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறியிருந்தது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை நீடிப்பு அடங்கலான நீதித்துறை மறுசீரமைப்புகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவை கேள்வி எழுப்பியதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை அடங்கலான சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் பரிந்துரைகளை பின்பற்றியே இந்த மறுசீரமைப்புகள் செயல்படுவதை தெளிவாக விளக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். தமது உரிமைகளுக்காக போராடிய விவசாயிகள் கடந்த அரசில் மனிதநேயமற்ற முறையில் கைது செய்யப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் சபையில் கூறியபோது திமுகவின் அமளியில் ஈடுபட்டு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Ikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangagirar, 416-299-1020.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kinalitis.com.
6: பாட்டுக்கு ஒரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கூறியது போலவே ட்ரோண்டோ மற்றும் ஜிடிஏ பகுதிகளில் இன்று கடுமையான இடியுடன் கூடிய புயல் ஏற்படும் அபாயம் கூட அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு கூட சுற்றுச்சூழல் கனடா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் கூட விடப்பட்டிருக்கின்றது. கனமழை, பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை மற்றும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்ட்டு கூட தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னும், வாகனம் ஓட்டுபவர்கள் கூடுதல் கவனத்துடன் செல்லுமாறும் கூட சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ வந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மாலை வேளையில் ஏதாவது பயணங்கள் செய்ய வேண்டி இருந்தால் கூட அடிக்கடி நீங்க வெதரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. 2:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தகவலோடையே நாங்களும் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் ரிஷிஷ்காந்த் இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா. ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்று தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக

0: ஷெபர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் eastfm.ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:06 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்த்திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 26°C, 38°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய கனமழைக்கான ஒரேஞ்ச் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நாளைய தினம் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகிறது. 25°C நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. இன்று நள்ளிரவை தாண்டிய நேரங்கள் வரையிலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் நீடித்திருக்கின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212. eastfm102.7@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matam summer prices kaathirukkindana Ahmed Tamzin 437-860-7002
2: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nei Udanukkudan Email Oodaga Update Seyyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-90
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள் குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும் மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 647-708-3440
5: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது 1.5% வட்டி அறவிடப்படுகிறது உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம் துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம் ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

ESFM 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 3:20 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் மோட்கேஸ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca East FM தமிழ் செய்திகள்.
2: கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. இன்று வெளியாகியுள்ள குறித்த அறிவிப்பு ஈரான் போர் மற்றும் அமெரிக்க வரி விதிப்புகள் ஏற்படுத்தும் தாக்கங்களின் மத்தியில் பொருளாதார வல்லுநர்களால் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். ஈரான் போர் ஏற்படுத்தியுள்ள எரிபொருள் விலை உயர்வுகளால் கனடாவின் ஜூலை மாதத்துக்கான பணவீக்கம் 3% அதிகரித்திருந்தது. டொரண்டோ, வேங்கூவர் மற்றும் கியூபெக் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளமை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக போரில் தமது நிலைப்பாட்டுக்கு கனடிய மக்கள் வழங்கும் ஆதரவை தெளிவாக காண்பிப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்களுக்கு பின்னால் கனடிய மக்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தமது சொந்த நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படாதவர்களை முடக்குவதிலேயே தேசிய மக்கள் சக்தி அரசு முழுமையாக கவனம் செலுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்கி ஜனநாயக சூழலை வலுப்படுத்த அரசு தவறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த அணுகுமுறை மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்தியாவின் அடுத்த பிரதமர் விஜய்தான் என்றும் ராகுல் காந்தியே அவரை பிரதமர் இருக்கையில் அமர வைப்பார் எனவும் தாவேக்க எம்எல்ஏ கனிமொழி தெரிவித்துள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்திதான் பிரதமர் வேட்பாளர் என்பதை முதலமைச்சர் விஜயே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தாவேக்க எம்எல்ஏக்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கூறியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: என்றும் இசையுடன் 102.7
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. Mortgage Solutions.ca.
6: பாட்டுக்கொரு பண்பலை 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்நேரம் 3:47 திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் இக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் இக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6475221775 KM business.ca
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: ஸ்காபரோவில் 20 மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான் 898 Milner Avenue, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன் 416-284-9800.
8: Your favorite music on your favorite station 102.7.

ஈஸ்ட் எஃப் எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 4:07 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 26°C 38°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நள்ளிரவை தாண்டிய நேரங்கள் வரையிலும் மழைக்கான வாய்ப்புகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. நாளை வியாழக்கிழமை வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 25°C நாளை அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் ஈஸ்ட் எஃப் எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நமது ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப் எம் .ca செல்வதனூடாக நீங்கள் அங்கு இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப் எம் .ca நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். நேரம் 4:08, இது திசையெங்கும் கிழக்கு.

0: அனைத்தையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
8: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு 4:22. மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வந்த வரி விலக்குகள் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் விலையில் 10%, டீசல் விலையில் 4% மக்கள் சேமிக்க வழிவகுக்கும் இந்த வரி விலக்குகள் வரும் வாரத்துடன் நிறைவடையவிருந்தன. குறித்த சலுகைகள் நீடிக்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் அடங்கலானோர் கூறியிருந்தனர். அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்த வர்த்தக ஒப்பந்தத்தை அரசியல் காரணங்களுக்காக கனடிய பிரதமர் மாக்கானி நிராகரித்ததாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மீது இலவசமாக ஏறி பயணிக்கும் ஒரு பிரச்சினையே கனடா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்த இறுதிநேர நிபந்தனைகளை அடுத்து ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறியிருந்தது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்பு இடங்களான நீதித்துறை மறுசீரமைப்புகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கேள்வி எழுப்பியதாக வெளிவிவகார அமைச்சர் விஜய் தஹேரத் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை அடங்கலான சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் பரிந்துரைகளை பின்பற்றியே இந்த மறுசீரமைப்புகள் செய்யப்படுவதை தெளிவாக விளக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். தமது உரிமைகளுக்காக போராடிய விவசாயிகள் கடந்த அரசில் மனிதநேயமற்ற முறையில் கைது செய்யப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் சபையில் கூறியபோது திமுகவினர் அமளியில் ஈடுபட்டு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது இஸ்டம். எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-24-26.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: Happy endrume happy.
6: Enna avvalavu sandosham?
5: TVS Kagovala konja mudupugal TV, laptop, iPhone, chocolate and ooruku anupinan anga veettiye kondu poi koduthaveyam.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
10: FM 102.7
9: East FM.
10: .ca.

நேரம் 4:44 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிளக்கொலித்துக் கொண்டிருக்கின்றது. மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:52. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: புதுச்சேலை 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ்,

0: அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
0: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
1: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
0: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 2 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களும் நேராளும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுளில் இணைந்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544
0: இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம். நல்ல சும்மா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க யோகேஸ்வரன்? கடும் மழையில கப்பல்ல போற வரை போறீங்க அங்க நிக்கிறீங்க யோகேஸ்வரன்? நீங்க அங்க வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கீங்களா என்ன செய்றீங்க? வேலைக்கு போய் கொண்டிருக்கீங்க? சரி சரி சரி.
1: என்ன பாட்டு கேட்க போறோம்?
0: வானம் செலுத்துங்கள். நன்றி நன்றி யோகேஸ்வரர்.
2: நன்றி
1: நன்றி.
0: அழைப்பினை ஏற்படுத்த நேர்கள் பாதுகாப்பாக வாகனம் செலுத்தப்படுவதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹெயிலுக்கான வாய்ப்பு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது யோகேஸ்வரன் இருக்கின்ற இடத்தில் அந்த ஆலங்கட்டி மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் இருக்கின்றது. அதுவும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய
3: At 5:01 p.m. Eastern Daylight Time Wednesday, Environment Canada has issued a severe thunderstorm warning for the Golden Horseshoe area, Ontario. Extra care and attention should be exercised in and around the following localities: the city of Toronto and York region. Environment Canada meteorologists are tracking very dangerous thunderstorms capable of producing one or more of the following: destructive winds or baseball size or greater hail. Take cover immediately if threatening weather approaches. Intense lightning is likely, and tornadoes are possible with any thunderstorm that develops.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி 5:08 கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. மிக மோசமான காலநிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது, அதற்குரிய எச்சரிக்கையும் வலுவாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. கனமழை, இடிமின்னலுடன் கூடிய கனமழை மட்டுமல்லாமல் இந்த வகையில் ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் இந்த ஐஸ் கட்டிகள் விழலாம் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். டொர்னேடோ வாட்சும் இருக்கின்றது. இவ்வாறான இந்த கனமழை மற்றும் இடிமின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய கனமழை நிலவிக் கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த ஒரேஞ்ச் எச்சரிக்கையாக இருந்தது இப்பொழுது ரெட் எச்சரிக்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே வெளியில் இருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். வெளியில் செல்ல தேவையில்லாதவர்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் மீள ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். கோஃபி டபுள் டபுள் இணைந்திருக்க நடத்தினோடு பேசுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சந்துரு?
2: நாங்களும் நல்லா சுகமா இருக்கிறோம் சந்துரு. நாங்க சொன்ன வார்னிங்க கேட்டு தானா கொஞ்சம் லேட்டா வணக்கம் சொன்னீங்க பயத்துல?
1: ஆமா ஆமா, இப்ப இது வீட்டை சுத்தி அடிச்சு கொண்டிருக்கு.
0: என்ன படுக்க போறீங்க சந்திரு?
1: எனக்கு இன்னைக்கு வந்து ராமன் அப்துல்லா படத்துல இருந்து புதிதாய் கேட்கும் புத்தம் புது கீர்த்தனம்
2: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சந்துரு. வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: சிவப்பு
0: எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது தெற்கு ஒன்றாரியோ பகுதிகளுக்கு. மோசமான கனமழை, காற்றுடன் கூடிய மழை, இடிமின்னலுடன் கூடிய மழை. அது வேளையில் இந்த டொர்னேடோ வாட்ச் மற்றும் ஹெயிலுக்கான எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருக்கின்றவை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. எனவே வெளியில் இருப்பவர்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபத்தான அளவில் இந்த பனி கட்டி மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 5:10. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
3: At 5:08 PM Eastern Daylight Time Wednesday, Environment Canada has issued a severe thunderstorm warning for the Golden Horseshoe area, Ontario. Extra care and attention should be exercised in and around the following localities: the City of Toronto and York region. Environment Canada meteorologists are tracking very dangerous thunderstorms capable of producing one or more of the following: destructive winds or baseball size or greater hail. Take cover immediately if threatening weather approaches. Intense lightning is likely and tornadoes are possible with any thunderstorm that develops.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jeeva Jewelers, Middlefield and Finch, Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 McNichol Avenue, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128,
5: 8354128. Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர். East FM 102.7.
6: நேரம் 5:18. கோபி டபுள் டபுள் நேர்களின் தெரிவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
7: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: ஜோனி.
6: ஜோனி எப்படி இருக்கிறீங்க?
8: என்ன
6: பாட்டு கேட்கலாம் ஜோனி? கன்னத்தில் கை வச்சாதான் பிரச்சனை. பாட்டு உங்களுக்கு அப்படி வருது, கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
7: நன்றி நன்றி வணக்கம்.
6: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது கோபி டபுள் டபுள். தெற்கு ஒன்டாரியோ பகுதிகளுக்கு கடுமையான காலநிலைக்குரிய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இடிமின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய கனமழை, அதே வேளையில் ஹெயில், குறிப்பாக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் இந்த பனிக்கட்டிய மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சுழல் காற்றுக்குரிய போச்சும் இருக்கின்றது, டொனேடோ போச்சும் இருக்கின்றது. எனவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு வெளியில் இருப்பவர்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியில் செல்ல தேவையில்லாதவர்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சிவப்பு எச்சரிக்கை இப்பொழுது அமுலில் இருப்பதை நாங்கள் மீள மீள நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 5:24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேயரங்களோடு பாடலை விரும்பி கேட்க வணக்கம்.
2: வணக்கம் ஜிசி லாவணியா. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ருக்மணி?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி.
1: சொல்லுங்க ருக்மணி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: கூட்டுக்கு கிளியாக.
1: ஒரு கூட்டு கிளியாக.
2: ஒரு கூட்டு கிளியா.
1: சரி சரி.
2: கொஞ்சம்
1: பாடுகேப்போம். நன்றி இணைந்து உண்டமைக்கு ருக்மணி.
2: நன்றி வணக்கம். உங்கள் இருவருக்கும்
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. காஃபி டபுள் டபுள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்க முடியும்.
0: 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0-4-0.
1: டொரண்டோ மற்றும் பெரும்பக பகுதிகள் அடங்கலான தெற்கு ஒன்றாரிய பகுதிகளுக்கு மோசமான காலநிலைக்குரிய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடுமையான இடிமின்னலுடன் கூடிய, அத்தோடு காற்றுடன் கூடிய கனமழை, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெயில் என்று சொல்லப்படுகின்ற ஆலங்கட்டி மழை, ஐஸ்கட்டி மழைக்கான வாய்ப்புகள், ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் இந்த ஐஸ்கட்டிகள் விழக்கூடும் என்று சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. டொர்னேடோ வாட்சும் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. சுழல் காற்று தொடர்பிலும் அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட மோசமான காலநிலை சார்ந்த நிகழ்வுகள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை டொரண்டோ பெரும்பாலும் மடங்களான தெற்கு ஒன்றாரிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருப்பதை மீளவும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். வெளியில் இருப்பவர்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்கின்ற அதே வேளையில் வெளியில் சில தேவையில்லாதவர்கள் தவிர்த்துக் கொள்வதும் சிறந்தது என்று சொல்லி கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வாங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள். அதனை பிரேக்
3: At 5:27 p.m. Eastern Daylight Time Wednesday, Environment Canada has updated a severe thunderstorm warning for southwestern and the Golden Horseshoe area, Ontario. Extra care and attention should be exercised. The following localities are included in the warning: the city of Hamilton, Waterloo, Wellington, Niagara, the city of Toronto, Dunville, Caledonia, Haldimand, Oxford, Brant, Huron, Perth, Halton and Peel. Environment Canada meteorologists are tracking very dangerous thunderstorms capable of producing one or more of the following: destructive winds or baseball size or greater hail. Take cover immediately if threatening weather approaches. Intense lightning is likely, and tornadoes are possible with any thunderstorm that develops.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. இன்று வெளியாகியுள்ள குறித்த அறிவிப்பு ஈரான் போர் மற்றும் அமெரிக்க வரி விதிப்புகள் ஏற்படுத்தும் தாக்கங்களின் மத்தியில் பொருளாதார வல்லுநர்களால் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். ஈரான் போர் ஏற்படுத்தியுள்ள எரிபொருள் விலை உயர்வுகளால் கனடாவின் ஜூலை மாதத்துக்கான பணவீக்கம் 3% அதிகரித்திருந்தது.
4: டொரண்டோ, வான்கூவர் மற்றும் கியூபெக் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளமை அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக போரில் தமது நிலைப்பாட்டுக்கு கனடிய மக்கள் வழங்கும் ஆதரவை தெளிவாக காண்பிப்பதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்களுக்கு பின்னால் கனடிய மக்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
3: இலங்கையில் தமது சொந்த நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படாதவர்களை முடக்குவதிலேயே தேசிய மக்கள் சக்தி அரசு முழுமையான கவனம் செலுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்கி ஜனநாயக சூழலை வலுப்படுத்த அரசு தவறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த அணுகுமுறை மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது.
4: இந்தியாவின் அடுத்த பிரதமர் விஜய்தான் என்றும், ராகுல் காந்தியை அவரை பிரதமர் இருக்கையில் அமர வைப்பார் எனவும் தாவேக எம்எல்ஏ கனிமொழி தெரிவித்தமை பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் ராகுல்காந்திதான் பிரதமர் வேட்பாளர் என்பதை முதலமைச்சர் விஜயை ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும், தாவேக எம்எல்ஏக்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
5: மியூசிக்னா என்ன?
6: மியூசிக்னா இசை.
5: இசைனா?
6: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
5: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
6: என்ன சார், இது கூட தெரியாது.
2: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
4: 5:36 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: இனிய மாலை வணக்கம். உடுப்பட்டியூர் ராஜா.
3: உடுப்பட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க? இப்ப வந்து அது ஒரேஞ்ச் எச்சரிக்கையா குறைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அத கொஞ்சம் அவதானமா இருப்பதுதான் நான் சிறந்தது. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு? உடுப்பட்டியூர் ராஜா அனிருத்தோட பாட்டு, டிசி பட பாட்டு. கடுமையான காலநிலைக்குரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ பெரும்பாமடங்களான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகளுக்கு, குறிப்பாக இந்த கோல்டன் ஹோஷூ பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சோப்பு எச்சரிக்கையாக நீடித்த நிலையில் தற்பொழுது ஒரேஞ்ச் எச்சரிக்கையாக அது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட தொடர்ந்தும் இந்த கனமழை, காற்றுடன் கூடிய மழை, கடுமையான இடிமின்னல் அத்தோடு டோனேரோ வாட்ச் ஆகியன நீடித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஆலங்கட்டிய மழைக்கான வாய்ப்புகளும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த அபாயங்களாக நீடித்திருக்கின்றன. எனவே வெளியில் நிற்பவர்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள்.
4: 7 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-0, 416-55-44-0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:41, இது கோபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் சுவல்லகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க? ஒரு ஆலங்கட்டி விழுந்திருந்தா டூர் இருக்கும். சேஃபா வந்துட்டீங்கன்றது நல்ல விஷயம். சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து வேண்டாம் மைக்கி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: 7 மணி வரை கோபி டபுள் டபுளில் நேர்களின் தெருவில் பாடல்கள் ஒலிக்க
1: இருக்கின்றன. 4165544
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:42.

0: எப்பொழுதும்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 4378607002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
4: 5:49 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
5: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: நல்ல சுகமா இருக்கின்றோம்
4: ஸ்காவரோ ரஞ்சினி. உங்களை மாதிரி எல்லாம் பாட்டா பாட முடியாது, வசனமா
6: சொல்லிடுறேன்.
4: மழைதான் கிளிகளை சேர்த்துருக்க, மழைதான் பாட்டு படிக்க ஒரு சான்ஸ் வருது. சொல்லுங்க, எப்படி போகுது? வீட்டுக்குள்ள போகுது,
6: வெளியால போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். மழை எந்த
4: வழியா
6: இருக்கிறோம், நீங்க சொல்ல சொல்ல நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கோம்.
4: அதிகடா சொல்லு, நீங்களாச்சும் கேக்குறீங்களே. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் அப்படி சாவரம் ரஞ்சினி?
6: எனக்கு பூக்களே வந்து விட்டால்,
4: பூக்களே சார் ஓய்வுடுங்கள். என்ன தற்புகழ்ச்சி மாதிரி இருக்குது, வீட்டுக்கே இருக்கிறோம்னு சொல்லி போட்டு ஓய்வுடுங்க பாட்டுல இருக்கிற பார்த்தா டவுட்டா இருக்குது. பாட்டு கேட்கலாம். நன்றி இணைந்து வேண்டாம் மைக்கி சாவரம் ரஞ்சினி.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
4: ஒரு பாட்டு கேட்க விடுறாங்களே, உலக விடைஞ்சல் பண்றாங்க. நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் 7 வரை அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
5: 4165544040 4165544040.

0: 5:55 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:03 இருக்கின்றது. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-554-4040.
0: அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம் நிகழ்ச்சியில். வணக்கம்.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க தேவகுமார்?
2: எனக்கு துரோதி படத்திலே இருந்து கல்யாண விருந்து அந்த ஒரு புது பாடல் கேட்பலாம். இந்த இந்த மலைக்கு அந்த அடமலைக்கு ஒரு விருந்தோண்டு சாவு போட்டா நல்லா தான் இருக்கும். அது கல்யாண விருந்தா அது அந்த கொஞ்சம் மாமிசத்துவம் கலந்துருந்தா இன்னும் கொஞ்சம் சுவையா இருந்திருக்கும்.
0: நண்டு கறி வேணும் பண்றீங்களா?
2: கடவுட ரெண்டு கடிச்சு சாப்பிடவா?
0: மழை பெஞ்சா நிறைய பேருக்கு அதான் ஞாபகம் வரும். நண்டு கறி. சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி.
1: நாங்க கோஃபி டபுள் டபுள்
0: நீங்க எடுக்கிறீங்களா?
1: இல்ல, நீங்க நண்டு கறி எழுப்பி போனாடி
0: போயிருப்பீங்களோன்னு.
1: இல்ல, போயிட்டு அரவாசில வந்து நான் ப்ரோக்ராம் முடியலேட்டு.
0: நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-4-4-0-4-0-4-0-4-0.
0: காலநிலை மோசமாக இருக்கின்றது வெளியில். தொடர்ந்தும் இந்த ஓரேஞ்ச் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருந்தது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மாலை வேளையில். பின்னர் இப்பொழுது ஓரேஞ்ச் ஆக குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட தெற்கு ஒன்றாரியோனுடைய பல்வேறு பட்ட பகுதிகளில், குறிப்பாக ட்ரோனோ மற்றும் மேற்கான பகுதிகளில் இன்னமும் இந்த கடும் காற்றுடன் கூடிய மழை, அத்தோடு ஆபத்தினை விளைவிக்கக்கூடிய அளவில் இந்த ஆலங்கட்டி மழை, ஐஸ்கட்டி மழை ஆகியவற்றுக்கான எச்சரிக்கையும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோனோ வாட்சும் பல்வேறு பட்ட பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 416-554-4040. 416-554-4040.

0: நேரம் 6:09 மிஸ்டர் எஃப்எம் 102 தசமங்களில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: என்ன
0: பாட்டு கேட்கலாம்
2: சேர்ந்து
1: பாட்டு கேட்கலாம். நன்றி பாபி.
0: பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும். 416-554-4050
1: வேலை வாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு
3: 416-356-6199. Environment Canada meteorologists are tracking very dangerous thunderstorms capable of producing one or more of the following: destructive winds or baseball size or greater hail. Take cover immediately if threatening weather approaches. Intense lightning is likely, and tornadoes are possible with any thunderstorm that develops.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
5: ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். Highway 7 and Burrokill, Taunton and Simcoe IK இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: நேரம் 6:19 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
7: இணைந்து கொள்ள மாட்ட நீங்கள். வணக்கம்.
8: வணக்கம்
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நான் பபி கதைக்கும். நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
7: நல்ல சூமா இருக்கிறோம் பபி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: எனக்கு அந்த பிஎஸ்சகி பிஎஸ்சகி இந்த பாட்டு என்னண்ட நீந்தியா வந்த நீங்கள் வேலைக்கு
6: வந்துருக்கீங்களா?
8: நன்றி.
6: அடுத்த அர்த்தம் பெற முதல் பாட்டு கேட்போம்.

0: 6:25, இது காஃபி டபுள் டபுள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் காஃபி டபுள் டபுளில். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஐஸ்வர்யா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களே நல்ல சுகமா இருக்கோம் ஐஸ்வர்யா. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: மூவி நேம் தெரியாது, பாட்டு தான் தெரியும்.
0: மணியே மணிக்கு இல்லாத நாளோடி தென்றல் என்ற படத்துல வந்த பாட்டு.
1: அடுத்த முறை ஞாபகம் வச்சிருப்பீங்களா?
0: முன்னதாக மோட்கே சொலூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீண்டும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொலூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வந்த வரி விலக்குகள் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் விலையில் 10% டீசல் விலையில் 4% மக்கள் சேமிக்க வழிவகுக்கும் இந்த வரி விலக்குகள் வரும் வாரத்துடன் நிறைவடையவிருந்தன. குறித்த சலுகைகள் நீடிக்கப்பட வேண்டும் என ஒன்றாரியோ முதல்வர் அடங்கலானோர் வேண்டுகோள் விடுத்திருந்தனர்.
3: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த வர்த்தக ஒப்பந்தத்தை அரசியல் காரணங்களுக்காக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி நிராகரித்ததாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மீது இலவசமாக ஏறி பயணிக்கும் ஒரு பிரச்சினையை கனடா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த இறுதி நேர நிபந்தனைகளை அடுத்து ஒப்பந்த பேச்சுக்களில் இருந்து கனடா வெளியேறியிருந்தது.
2: இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்பு அடங்கலான நீதித்துறை மறுசீரமைப்புகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கேள்வி எழுப்பியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை அடங்கலான சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் பரிந்துரைகளை பின்பற்றியே இந்த மறுசீரமைப்புகள் செய்யப்படுவதை தெளிவாக விளக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: தமிழ்நாட்டின் கடந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். தமது உரிமைகளுக்காக போராடிய விவசாயிகள் கடந்த அரசில் மனித நேயமற்ற முறையில் கைது செய்யப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் சபையில் கூறிய போது திமுகவினர் அமளியில் ஈடுபட்டு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
4: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
1: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
3: 6:36 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரேமன்டன்?
5: நீண்ட நாளை வந்திருக்கீங்க
2: போல இருக்கேன்.
5: என்ன
2: பாட்டு கேட்க போறீங்க?
5: படம் தெரியல, பட் நினைக்கிறேன் ஹரிஹரன் பாட்டு, காதல காதலாண்ட
2: பாட்டு, பட பாட்டு வருது கேட்கலாம்.
3: நன்றி, வணக்கம் பிரேமன்டன்.
5: நன்றி.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 6:37 நிமிடம்

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6474598669.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: பாட்டுக்கரு பண்பலை
6: நேரம் 6:46. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் ரிஷி லாவண்யா. இதுவரைக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
8: எப்படி இருக்கீங்க சிவகுமாரன்?
7: அவன் நலமா இருக்கின்ற. நீங்கள் இதுவரை நல்லம் தானே?
6: நல்ல சுகமா இருக்கின்றோம் சிவகுமாரன். மழையெல்லாம் எப்படி போச்சு, கவனிச்சீங்களா?
7: ஐயோ, மழை வெளியில போய் நினைஞ்சு வந்தேன்.
6: வெளியில போய் மழை அனுபவிச்சா வந்திருக்கீங்க அப்ப. சரி, என்ன பாட்டு கேட்கலாம் உண்டகி?
7: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் வெள்ளக்காரத்துறை என்ற படத்தில் இருந்து சத்ய பிரகாஷ் பாடிய அம்மாடியோ அழகு செமதோழு உன்னை கண்டால் பொழுதும் திருநாளு என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
8: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சிவகுமாரன். வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.
9: அம்மா.

0: 6:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீண்டும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777. 6:54 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோடு இன்றைய காஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்முடைய நீங்க தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நீங்களே.

0: music on your favorite station. 102.7. It's East FM. Ramen Home Comfort in Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
2: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
3: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
9: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
8: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
9: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
10: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
11: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்கும்

சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெபர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.

0: சாலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க.
2: நினைக்கிறேன்
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.

நன்றி ரிஷி. நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 7:02 தற்பொழுதிலிருந்து 9 வரைக்கும் நீங்களும் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியூடாக இஸ்டெஃப்எம் வானொலியில் இணைந்திருக்க முடியும். வழக்கம் போலவே இன்றைக்கும் அனைத்து விடயங்களும் உங்களுக்காக எடுத்து வரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து eastfm.ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் eastfm 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே கால்நிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் மழையுடன் கூடிய ஒரு கால்நிலையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிவியர் தண்டர்ஸ்டாம் வார்னிங்கும் சுற்றுச்சூழல் கனடாவால் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஆரஞ்சு வார்னிங்காக விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய இப்பொழுது காலநிலை 21 டிகிரி செல்சியஸ், உண்மையில் 28 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 20 டிகிரி செல்சியஸ், உண்மையில் 22 இருக்கப் போகின்றது. இன்று இப்பொழுது பெய்து கொண்டிருக்கும் மழை இன்று நள்ளிரவு பொழுதுகளிலும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் என்றும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தண்டர்ஸ்டாம் வார்னிங்கும் அமலில் இருக்கின்றது. எனவே வாகன ஓட்டுநர்கள் கவனமாக வாகனத்தை ஓட்டுங்கள். அது மட்டுமில்லாமல் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். தொடர்ந்தும் நீங்களும் இன்றும் தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து நல்லதான 4 விஷயம், அதைத் தொடர்ந்து செய்திகள், உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான 3 விஷயங்கள் முதலாவது மணித்தியாலத்தில் வரப்போகிறது. இரண்டாவது மணித்தியாலத்தில் நாங்கள் இன்று புதன்கிழமை என்று சொல்லும்பொழுது யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியூடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து செய்திகள், அது மட்டுமில்லாமல் அழகழகான பாடல்கள் உங்களுக்காக வரப்போகின்றது. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் இஸ்டெஃப்எம் வானொலியில். இது நம்ம ஒரு ஈவினிங்.

0: 7:09 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழியில் நாங்கள் தங்க தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அழகான மறந்த மறைக்கப்பட்ட சில தமிழ் வார்த்தைகள், பழமையான சொற்களை எடுத்து வரும் ஒரு பகுதி. அந்த வகையில் இன்று எடுத்து வந்திருக்கும் அந்த அழகிய தமிழ் சொல் துச்சில் என்பதாகும். துச்சில் என்றால் தற்காலிக தங்குமிடம், இல்லாவிட்டால் ஓய்விடம் என்று பொருள்படும். ஒருவர் தற்காலிகமாக தங்கி ஓய்வெடுக்கும் சிறிய இடத்தை குறிக்கும் ஒரு பழந்தமிழ் சொல்தான் துச்சில் என்பதாகும். இன்றைய வழக்கு தமிழில் இந்த சொல் பயன்பாட்டில் இல்லை. பழைய நூல்கள் நூலில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பானாற்றுப்படை போன்ற நூலில் வந்து இந்த சொல் இடம்பெற்றிருக்கின்றது. தங்குமிடம் இல்லாது ஓய்விடம் என்று சொல்வதை பழந்தமிழில் அழகாக துச்சில் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இன்று தங்கத்தமிழ் வார்த்தையில் பார்த்தோம்.
1: ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுகிறேன். என்னை ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லட்சுமி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: 7:24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோவை தாக்கிய கடுமையான இடியுடன் கூடிய புயலால் நகரின் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஸ்காப்ரோ, நார்த் யார்க், ரெக்ஸ்டேல், டவுன் டவுன் டொரண்டோ உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியிருக்கிறதாம். பல இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் முறிந்து விழுந்ததனால் இதன் காரணமாக நகரம் முழுவதும் சுமார் 65,000 வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி இருக்கின்றார்கள். போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஞ்ச் வெஸ்ட் பகுதியில் இயங்கும் டிடிசி லைன் 6 சேவை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளம் மற்றும் புயல் சேதங்களால் சில சாலைகளில் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கிறது. சேதங்களை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் வெள்ளம் சூழ்ந்த சாலைகளை தவிர்த்து பயணத்திற்கு முன் டிடிசி மற்றும் டொரண்டோ ஹைட்ரோவின் சமீபத்திய அறிவிப்புகளை பார்க்குமாறும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் என்வாயர்மெண்ட் கனடா விடுத்த எல்லோ வார்னிங், சிவியர் தண்டர்ஸ்டோம் இன்னும் அமலில் இருக்கின்றது. பலத்த காற்று, கனமழை மற்றும் பெரிய ஆலங்கட்டி மழையுடன் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, மின்தடை மற்றும் மின்கம்பங்கள் சேதமடையும் அபாயமும் இருக்கின்றது. சில இடங்களில் சூறாவளி உருவாகும் வாய்ப்பும் இருப்பதாக இந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இடியுடன் கூடிய மழை நள்ளிரவு வரை நீடிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து இடி முழக்கம் கேட்டவுடன் பாதுகாப்பான கட்டிடத்துக்குள் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். 7:25 நிமிடம் இந்த வழியில் நாங்களும் நல்லதான விஷயம் பார்க்க போகின்றோம். கடந்த காலத்தின் வருத்தங்கள், தேவையற்ற உறவுகள் அல்லாது மனதை சோர்வடைய செய்யும் விஷயங்களை தொடர்ந்து சுமந்து கொண்டிருந்தால் புதியவற்றுக்கு இடம் கிடைக்காது. நம்மை வளர விடாததை விட்டுவிட்டு விட்டுவிடுவது தோல்வி அல்ல. அது நம்முடைய அமைதிக்கும் எதிர்காலத்திற்கும் நாம் கொடுக்கும் முக்கியத்துவம். எனவே சில நேரங்களில் முன்னேறுவதற்கு எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டிருப்பதை விட சிலவற்றை விட்டுவிட்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இன்று நல்லதா நாள் விஷயத்தில் பார்த்தோம். 7:26 நிமிடம் நாங்கள் இந்த பொழுதில் மோகேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. இன்று வெளியாகியுள்ள குறித்த அறிவிப்பு ஈரான் போர் மற்றும் அமெரிக்க வரி விதிப்புகள் ஏற்படுத்தும் தாக்கங்களின் மத்தியில் பொருளாதார வல்லுநர்களால் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். ஈரான் போர் ஏற்படுத்தியுள்ள எரிபொருள் விலை உயர்வுகளால் கனடாவின் ஜூலை மாதத்துக்கான பணவீக்கம் 3% அதிகரித்திருந்தது. டொராண்டோ, வான்கூவர் மற்றும் கிபெக் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளமை அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக போரில் தமது நிலைப்பாட்டுக்கு கனடிய மக்கள் வழங்கும் ஆதரவை தெளிவாக காண்பிப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்களுக்கு பின்னால் கனடிய மக்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தமது சொந்த நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படாதவர்களை முடக்குவதிலேயே தேசிய மக்கள் சக்தி அரசு முழுமையான கவனம் செலுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்கி ஜனநாயக சூழலை வலுப்படுத்த அரசு தவறியுள்ளதாக தெரிவித்துள்ள அது, இந்த அணுகுமுறை மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்தியாவின் அடுத்த பிரதமர் விஜய்தான் என்றும், ராகுல் காந்தியே அவரை பிரதமர் இருக்கையில் அமர வைப்பார் எனவும் தாவேக எம்எல்ஏ கனிமொழி தெரிவித்தமை பேசும் பொருளாகியுள்ளது. இந்நிலையில் ராகுல்காந்திதான் பிரதமர் வேட்பாளர் என்பதை முதலமைச்சர் விஜயே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், தாவேக்கா எம்எல்ஏக்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: FM 102.7 East FM.ca.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-யுடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkirana Ahmed Tamzi 437-860-7002.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின்
5: வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32nd ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எழுமணி 46 நிமிடம் ஏஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவனின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏவை தாக்கிய கடுமையான புயல் மற்றும் மழைக்கு பிறகு இன்று முக்கிய சாலைகளில் வெள்ளம் மற்றும் விழுந்த மரங்கள் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகிறது. குறிப்பாக ஸ்காபரோ, நார்த் யார்க், கிரெக்ஸ்டேல், டவுன் டவுன் டொரண்டோ உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியிருப்பதாகவும், குறிப்பாக டொரண்டோவின் டான் ரிவர் மற்றும் பேவியூ பகுதிகளிலும் மார்க்கமின் யூனியன்வில் பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கின்றன. பல இடங்களில் மரங்களும் மின்கம்பிகளும் சாலைகளில் விழுந்துள்ளதால் தற்காலிக சாலை மூடல்கள் மற்றும் போக்குவரத்து தடைகளும் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கின்றன. டொரண்டோ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசியமின்றி பயணம் செய்ய வேண்டாம் என்றும், வெள்ளநீர் தேங்கிய சாலைகளில் வாகனம் ஓட்ட வேண்டாம் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பார்த்தோம் என்று சொன்னால், டிடிசியில் லைன் ஒன்னில் மற்றும் டிடிசி லைன் சிக்ஸிலும் கூட சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் கோ ட்ரெயினிலும் கூட சேவைகள் தாமதமாகிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சுமார் 65,000 பேர் வரை மின்சாரம் இல்லாத நிலை உருவாகியிருக்கிறதாம். மீட்பு மற்றும் மின்சார சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகின்றன. ஹைவே நிலவரத்தை பொறுத்தவரையில் இந்த மழை மற்றும் புயல் காரணமாக ஜிடிஏவில் முக்கிய 400 சீரிஸ் ஹைவேஸ் எதுவுமே முழுமையாக மூடப்படவில்லை. தற்போது எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஹைவே 401 பேவியூ பகுதியில் ஏற்பட்ட ஒரு கலிஷன் காரணமாக ஒரு லேன் மற்றும் மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. மற்றும் பொதுமக்கள் வெள்ளம் சூழ்ந்த சாலைகளை தவிர்த்து பயணத்திற்கு முன் டிடிசி மற்றும் டொரண்டோ ஹைட்ரோவின் சமீபத்திய அறிவிப்புகளை பார்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பலத்த காற்று, மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, மின்தடை, மின்கம்பங்கள் சேதமடைதல் அபாயம் இருக்கின்றது. எனவே இந்த இடியுடன் கூடிய மழை நள்ளிரவு வரை நீடிக்கலாம் என்ற எல்லோ வார்னிங்கும் இன்னும் அமலில் இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் அனைவரும் கவனமாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் முதன்மை 3 பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். உலகத்தில் உள்ளூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை பார்க்கும் நேரம். குறிப்பாக அமெரிக்காவின் புதிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான், பஹ்ரைன், குவைத் போன்ற உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியிருக்கிறதாம். இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது. ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேல் தனது பாதுகாப்பை தொடர்ந்து பலப்படுத்தி வருவதாகவும், இதனால் மத்திய கிழக்கில் ஏற்கனவே அதிகரித்துள்ள பதற்றம் மேலும் தீவிரமடையும் அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த மோதலால் ஹோமஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து, சர்வதேச எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற கவலையும் அதிகரித்திருக்கின்றது. இன்னொரு விஷயமாக, அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பின் கனடா மீதான புதிய வரி நடவடிக்கைக்கு குடியரசுக் கட்சியினரிடையே எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. கனடா மீது விதிக்கப்பட்டுள்ள இந்த 50% வரிகள் அமெரிக்க நுகர்வோர் மற்றும் குறிப்பாக எல்லையோர மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் தொழில்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இதனால் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வந்து கனடாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்ற அழுத்தம் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இன்னொரு விஷயமாக, கனடாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு வழங்கி வந்த எரிபொருள் வரி விலக்கு வரும் ஜனவரி 31 2027 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பெட்ரோலுக்கு லீட்டருக்கு 10 சென்ட் மற்றும் டீசலுக்கு 4 சென்ட் சேமிக்க முடியும் என்றும், பிப்ரவரி முதல் மார்ச் 2027 வரை இந்த வரி பாதி அளவில் மீண்டும் அமல்படுத்தப்பட்டு ஏப்ரல் 1 முதல் முழுமையாக திரும்பும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உயரும் எரிபொருள் விலையால் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஏற்படும் செலவை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று லிபரல் அரசு தெரிவித்திருக்கின்றது. இதுவே இன்றைய முதன்மை 3 பகுதியில் பார்த்தோம். இந்த வழியில் 7:50 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் மோகேஜ் சொல்யூஷன் தரும் விவரங்களை கட்டறிய போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தர்மால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4040, 416-446-4040.

நேரம் சரியாக 8 மணி. ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவ்வளவு நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சலூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே கால்நிலை ஒரு மழையுடன் கூடிய நாளாக இருக்கின்றது. 21 டிகிரி செல்சியஸ் 28 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில்